0: சத்தம் ரொம்ப பலமா இருக்கு, உற்சாகம் ரொம்ப ரொம்ப கூட இருக்கு.
1: ரத்தத்தின் ரத்தமே எல்லாம் உங்களுக்காக தான்.
2: டான்ஸ் வேணுமா? டான்ஸ் இருக்கு. ஃபைட் வேணுமா? ஃபைட் இருக்கு.
3: தோசை என்கிற வார்த்தை எப்படி உருவானது?
4: கல்லுல ஊத்தும் போது ஸ்வயின்னு கேக்குங்க, அதனால

0: ஓ ஃபைன் அப்படின்னு வச்சுட்டாங்க.
1: என்னது சொல்லியது கேக்குமா?
2: எங்க நிகழ்ச்சியில நல்ல நல்ல பாடல்கள் கேட்கலாம்,
1: சுவாரஸ்யமான தகவல்கள் இருக்குது.
2: திங்கள் முதல் வெள்ளி வரை
1: காலை 10 மணி முதல் பிற்பகல் 2 மணி வரை ஆனந்தம் ஆரம்பம்.
3: நீங்க ரெண்டு பேரும் சேர்ந்தா ரொம்ப எக்ஸ்ட்ரா எனர்ஜியா இருக்கும்.

உலகத்து நிறவம் படியுதார வச்சு சஞ்சிக்கிற சங்க

ஒரு சூழ்நிலை கொடுத்துருதா இல்லையா? ஒரு திருமணத்துக்கு நீங்க போகிறீங்க, 3 மணி நேரம் ரொம்ப அருமையா போய்கிட்டு இருக்கு, நல்ல சாப்பாடு, பழைய நண்பர்களை பாக்குறீங்க, நிறைய கதைகளை பேசுறீங்க, சிரிப்பு பேச்சு மகிழ்ச்சி அந்த இடத்த சூழ்ந்து இருக்கு. ஆனா 10 நிமிடங்களுக்கு முன்னால நீங்க வீட்டுக்கு கிளம்புற அந்த 10 நிமிடங்களுக்கு முன்னால ஒருத்தர் உங்களை பாக்குறாரு, உங்ககிட்ட பேசுறாரு, அது வாக்குவாதமா மாறுது. அந்த வாக்குவாதத்தோட தான் நீங்க வீட்டுக்கு கிளம்புறீங்க. அதன் பிறகு 2 வாரங்கள் 3 வாரங்கள் கழித்து யாராவது உங்ககிட்ட அந்த திருமணத்தை பத்தி கேட்டாங்கன்னா, நீங்க அந்த திருமணத்தை பத்தி எப்படி விவரிச்சு சொல்வீங்க? திருமணம் எப்படி இருந்ததுன்னு கேட்கும் போது அந்த 3 மணி நேர மகிழ்ச்சியை விட அந்த கடைசி 10 நிமிடம் உங்களுக்கு முதல்ல நினைவுக்கு வருமா? வந்துச்சுன்னா இதற்குதான் உளவியல்ல உச்சம் முடிவு விதி அப்படின்னு சொல்றாங்க, பீக் அண்ட் ரூல். ஒரு அனுபவத்தை நம்ம திரும்ப நினைச்சு பார்க்கும் போது அதுல நடந்த ஒவ்வொரு நிமிடத்துக்கும் நம்முடைய நினைவு சமமான முக்கியத்துவத்தை கொடுக்காதான். குறிப்பா ரொம்ப தீவிரமான ஒரு தருணம், அந்த அனுபவம் எப்படி முடிந்தது என்பதும் நமது மொத்த மதிப்பீட்டுல அதிக தாக்கத்தை ஏற்படுத்தலாம். குறிப்பா ஒரு நிகழ்வுல நீங்க இருக்கீங்க, ஒரு இடத்துக்கு நீங்க போகிறீங்கன்னா, அங்க நடந்த பல தருணங்கள்ல எது ரொம்ப முக்கியமான, ரொம்ப தீவிரமான ஒரு தருணமோ அதுக்கு நம்முடைய மனசு அதிக மதிப்பீட்டை கொடுக்கும், அதிக தாக்கத்தை நமக்கு ஏற்படுத்தும். இதற்கு முன்னால இருக்கும் பிரபலமான ஆய்வு 1993 இந்த ஆய்வு நடத்தப்பட்டுச்சுங்க. ஆய்வாளர்கள் சிலர மிக குளிர்ந்த நீர்ல அவங்களோட கைய வச்சிருக்க சொன்னாங்க. முதல்ல 60 வினாடிகள் அவங்க கைய குளிர்ந்த நீர்ல வச்சிருக்கணும். இரண்டாவது முறை அவங்க செய்யும் போது அதே 60 வினாடிகள் தான் அவங்க குளிர்ந்த நீர்ல அவங்க கைய வச்ச பிறகு மேலும் 30 வினாடிகள் அவங்களுடைய கைய வைத்திருக்க வேண்டும். 90 வினாடிகளுக்கு வச்சிருக்கணும். ஆனா அந்த கடைசி 30 வினாடிகள்ல நீர் அவ்வளவு குளிரா இல்லாம போச்சு, அந்த டிகிரி செல்சியஸ் மாற்றப்பட்டது. அதனால அந்த கைய உள்ள வச்சிருக்கிறதுக்கு அந்த ஆய்வாளர்களுக்கு சுலபமாக இருந்தது, என அவ்வளவு குளிரா இல்ல இல்லையா. பின்னர் அந்த ஆய்வாளர்கள் கிட்ட கேட்டாங்க, 2 சோதனைகள் நீங்க செஞ்சீங்க, ஒன்னு குளிரான நீர், இன்னொன்னு குளிரான நீர்ல ஆரம்பிச்சு கொஞ்சம் விதவிதுப்பான தண்ணீர் நிலைக்கு உங்களுடைய கைகளை நீங்க வைத்திருக்கலாம். ஆனா நீண்ட ஒரு சோதனையாக 2வது சோதனை இருந்தாலும் நீங்க எந்த சோதனையை தேர்ந்தெடுத்திருப்பீங்க திரும்ப செய்யறதுக்கு அப்படின்னு கேட்டபோது பலரும் 2வது அனுபவத்தை தான் தேர்வு செஞ்சாங்க. அது நீளமான ஒரு சோதனையாக இருந்தாலும் அது நல்லபடியாக முடிந்திருந்தது இல்லையா. இதுதான் பீக் அண்ட் ரூல் கூட நம்ம சம்பந்தப்படுத்தலாம். பீக் அண்ட் ரூல் என்றால் கெட்ட சம்பவங்கள், கெட்ட நிகழ்வுகளை மட்டும் நம்ம மனசு நம்ம நினைவுல இருக்காது. பீக் என்றால் அந்த அனுபவத்துல ரொம்ப தீவிரமான முக்கியமான ஒரு தருணம், அது நல்ல ஒரு தருணமாக இருக்கலாம், இல்ல கெட்ட ஒரு தருணமாக இருக்கலாம். உச்சி குளிரும் அளவுக்கு சந்தோஷ நிலைய நம்ம அடையலாம், அல்லது அந்த நேரத்துல நடந்த ஒரு சம்பவம் உங்களை எரிச்சப்படுத்திருக்கலாம், இல்ல உங்களுக்கு கோபத்தை வர வச்சிருக்கலாம். என்றால் அந்த அனுபவம் எப்படி முடிந்தது? சில நேரத்துல நீங்க சண்டை போட்டிருப்பீங்க, ஆனா சமாதானமா இருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த சம்பவத்தின் சமாதானம் தான் இன்னும் முக்கியமாக தெரியும். எவ்வளவு நேரம் கஷ்டப்பட்டதை விட மிக தீவிரமான தருணம் எப்படி இருந்தது, கடைசியில எப்படி முடிந்தது என்பதுதான் சில நேரங்கள்ல நம்ம நினைவுல அதிக தாக்கத்தை ஏற்படுத்தும்னு பீக் அண்ட் ரூல் சொல்லுது.

0: காலை வணக்கம் ஹலிமா.
1: வணக்கம் அம்மா.
0: அந்த பதில் வந்து நேஷனல் மியூசியம் ஆஃப் சிங்கப்பூர் நினைக்கிறேன்.
2: வணக்கம் ஹலிமா.
1: வணக்கம்.
2: நீங்க சொன்ன குறிப்புகள் பார்த்தா அதோட விடை வந்து ஷா பில்டிங்.
1: இன்றைக்கு எங்கே எங்கே அங்கத்துல இந்த இரண்டு குறிப்புகளை சற்று முன்பு நான் வழங்கியிருந்தேன். மீண்டும் சொல்றேன், ஒரு காலத்துல இந்த இடம் சிங்கப்பூருக்கும் மலேயாவுக்கும் இடையிலான மிக முக்கியமான இணைப்புகள்ல ஒன்றா இருந்துச்சு. இதன் முகப்புல இருக்கும் நான்கு பெரிய மனித உருவங்கள் அக்கால மலேயாவின் நான்கு முக்கிய துறைகளை குறிக்கின்றன. விவசாயம், வணிகம், போக்குவரத்து, தொழில். சரி, மூன்றாவது குறிப்பையும் வழங்கிறேனே. ஒரு காலத்துல இந்த இடத்துக்குள்ளே உணவகம், முடித்திருத்தும் நிலையம், மதுபான கூடம், பயணிகள் தங்கும் விடுதின்னு இப்படி பல வசதிகளும் இருந்தன. இந்த இடமும் இருக்கும், யோசிச்சு பாருங்க.

எப்பயெல்லாம் ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகணும்னா நமக்கு ஒன்னு இல்ல ரெண்டு இல்ல பல தரப்பட்ட ரயில் சேவைகள் ரயில் பாதைகள் இருக்கின்றன. வட்டப்பாதையாக இருக்கட்டும், பச்சை சிவப்பு பாதையாக இருக்கட்டும், நீல பாதை, இப்படி பல ரயில் பாதைகளை நீங்க பயன்படுத்தி ஒரு இடத்துக்கு நீங்க போகலாம். அவ்வளவு வசதிகள் நம்ம அரசாங்கம் நமக்கு செஞ்சு கொடுத்துருக்கு. ஒரு இடத்துல இருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறதுக்கு அரை மணி நேரம் தான் நமக்கு எடுக்கும், இல்ல முக்கால் மணி நேரம் ஆகலாம், அப்படி கொஞ்சம் தூரமா இருந்துச்சுன்னா. ஆனா இந்த வசதிகளை 1920களில் நம்ம கண்டிப்பா எதிர்பார்க்க முடியாது இல்லையா? 1920களுக்கு முன்பு சிங்கப்பூர்ல இருந்து மலேயாவுக்கு நீங்க பயணம் மேற்கொள்ளணும்னா அது ரொம்ப கடினமான ஒன்று. அந்த காலத்துல சிங்கப்பூர்ல ரயில் பயணம் கிராஞ்சி வரைக்கும் தான் போகும். அங்கிருந்து பயணிகள் இறங்கி படகுல ஜோஹருக்கு சென்று அங்கிருந்து மீண்டும் ரயில் பயணத்தை அவங்க தொடரணும். 1924 காஸ்வே திறந்த பிறகு சிங்கப்பூருக்கும் மலேயாவுக்கும் இடையிலான மக்கள் மற்றும் பொருள்களின் போக்குவரத்து வேகமாக அதிகரித்தது. பல பேரும் வர ஆரம்பிச்சாங்க, அதனால அந்த மக்களுடைய எண்ணிக்கை ரொம்ப அதிகமாக ஆரம்பிச்சது. அதனால ஒரு பெரிய புதிய நிலையமும் தேவைப்பட்டது. 1929 தஞ்சோங் பகா நிலையத்தின் கட்டுமானம் தொடங்கியதா. 31 கட்டி முடிக்கப்பட்டு 32 அதிகாரப்பூர்வமாக அங்கு திறக்கப்பட்டது. துறைமுகத்திற்கு அருகில அமைந்திருந்தாலும் மலேயாவில் இருந்து வந்த ரப்பர், தகரம், இந்த பொருள்களை சிங்கப்பூரின் துறைமுகத்துக்கு விரைவாக கொண்டு செல்லவும் இந்த இடம் ஒரு பெரிய உதவியா அமைஞ்சதுங்க. பல தலைமுறைகளுக்கு சிங்கப்பூர்ல இருந்து மலேயாவுக்கு சென்ற பயணிகளின் முக்கிய புறப்பாட்டு இடமாக இந்த இடம் அமைஞ்சது. இறுதியா June 30 2011 இங்க இருந்து கடைசி ரயில் புறப்பட்டது. அந்த கடைசி ரயிலை ஓட்டியவர் சாதாரண ரயில் ஓட்டுநர் கிடையாதுங்க, ஜோஹோரின் சுல்தான் இப்ராஹிம் இஸ்மாயில் அவர்களே அந்த ரயிலை ஓட்டி சென்றாரு. அதன் பிறகு தஞ்சோங் பகார் நிலையத்தின் 79 சேவையில இருந்த பிறகு அந்த ரயில் சேவை ஒரு முடிவுக்கு வந்தது. அந்த காலத்துல இருந்தவங்களுக்கு கண்டிப்பா தெரியும், இந்த ரயில் நிலையத்தின் நடுப்பகுதியில உள்ள மண்டபம் இருக்குது இல்லையா, அந்த ஹால் இருக்குது இல்லையா, அது சுமார் 22 உயரமா உள்ள நிறைய சுவர் ஓவியங்களும் இருக்குதுங்க. இது வண்ண பூச்சால வரையப்பட்டவே இல்லையா, சுமார் 9000 பீங்கான் ஓடுகளை இணைத்து இவை செய்யப்பட்டுள்ளன. வாவ், அதுல ரப்பர் பால் எடுப்பது, தகரம் தோண்டுவது, நெல் பயிரிடுறது, போக்குவரத்து போன்ற அந்த காலத்துல இருந்த மலேயாவின் வாழ்க்கை காட்சிகளை ரொம்ப தத்ரூபமா இந்த சுவர் ஓவியத்துல இணைத்திருப்பாங்களா. அதோட வாசல்ல இருக்கும் அந்த 4 சிலைகளுக்கும் பொருள் இருக்குதா. முகப்புல இருக்கும் அந்த 4 பெரிய பள்ளிங்கு சிலைகளை இத்தாலியன் ஃபிளாரன்ஸ் நகரை சேர்ந்த சிற்பி ஒருவர் தான் இத வரைஞ்சிருக்காரு, ஆஞ்சியோலோ வன்னேட்டி. விவசாயம், வணிகம், போக்குவரத்து, தொழில் என்ற 4 துறைகளை தான் இந்த சிலைகள் குறிக்கின்றன. இந்த ரயில் நிலையத்துக்குள்ளேயே தங்கும் விடுதியும் இருந்துச்சா. பயணிகளுக்காக மேல் மாடிகள்ல ஒரு ஸ்டேஷன் ஹோட்டல் இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம உணவகம், முடித்திருத்தும் நிலையம் எல்லாமே அங்க நீங்க காணலாம். அந்த வசதிகளையும் ஏற்படுத்தி கொடுத்திருந்தாங்க. பல ஆண்டுகளா சிங்கப்பூரையும் மலேயாவையும் அதன் பிறகு மலேசியாவையும் இணைத்த முக்கிய இடங்கள்ல ஒன்றுதாங்க இது. இந்த பாதையில மக்கள் பயணிச்சாங்க, குடும்பங்கள் சந்தித்தன, பொருள்கள் சென்றன, எண்ணற்ற நினைவுகள் உருவானது. இப்ப சிங்கப்பூரும் மலேசியாவும் 2 தனித்தனி நாடுகளாக இருக்குது. ஆனா இப்படிப்பட்ட இடங்கள் நமக்கு ஒரு விஷயத்த நினைவூட்டுது, நம்முடைய வரலாறு பல இடங்கள்ல ஒன்றோடு ஒன்று பின்னி பிணைந்திருக்கிறது. நம்முடைய உறவும் தலைமுறைகள் கடந்தும் தொடர்கிறது. தஞ்சோங் பகா ரயில் நிலையம்னு சொல்லும் போது அது சிங்கப்பூரின் பழைய நினைவு சின்னமா மட்டும் இல்லைங்க, இரு அண்டை நாடுகளுக்கிடையே நீண்ட காலமாக இருந்து வரும் உறவின் ஒரு அழகான நினைவு சின்னமாக அமையுது. இன்றைக்கு நம்ம மலேசிய நண்பர்களுக்கு மிரடேக தினமா இருக்கிறதுனாலதான் இந்த ஒரு வரலாற்று சிறப்புமிக்க இடத்தை எடுத்து பேசியிருந்தேன்.

புதியதொரு பாகம், என்ன நடந்தது? அவ்வளவுதான், டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரிசர்வா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காப் ஒலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: அப்படி பாடக்கூடாது.
1: பாடவா உன் பாடலை.
0: இப்படிலாம் இல்லாம உங்களை நல்லா பாட முடியுமா? வாங்க உங்க திறமையை காட்டுங்க. உலக உண்மைகளை தெரிஞ்சுக்கணுமா? இவற்றோடு சுவாரஸ்யமான பேட்டிகள், தகவல்கள், உங்க மனம் கவர்ந்து பாடுகளும் காத்திருக்குங்க.
2: டீ கடைக்கு போவோமா?
0: மாலை 4 மணி முதல் இரவு 8 மணி வரை உங்க விமான நிகழ்ச்சி டீ கடை.
2: எக்ஸாக்ட்லி,
0: கேட்க தவறாதீங்க.
3: தொந்தரவு என்ன வருது? ஸ்ட்ராங் டீ, சுகர் தூக்கல்.
0: இதோ வந்துட்டே. இரண்டு வாரங்களுக்கு சிங்கிள் சிங்கிளாக உங்களுக்காக நிகழ்ச்சியை படைக்க வந்து விட்டேன். உங்கள் நித்யா. வணக்கம் நேர்களே. டீ கடை நிகழ்ச்சியை நல்ல வண்ணமயமா ஆரம்பிக்க போறோம். வானவில்னா ரொம்ப பிடிக்குமா? அது வானத்துல வரும்போது வானவில பாரு, வா உடனே ஒரு புகைப்படம் எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி நீங்க புகைப்படங்களா எடுப்பீங்களா? இப்ப சீனாவில கண்டிப்பா எடுத்துட்டு இருப்பாங்க, ஏன்னா அங்க வித்தியாசமான ஒரு வானவில் உருவாகி இருக்கிறது. குறிப்பாக குவைச்சோ அப்படிங்கிற நகரத்துல உலகத்திலேயே ஆக உயரமான பாலமாக இருக்கும் ஹுவாச்சாங் கிராண்ட் கேனியன். இந்த பாலம் 300 மீட்டர் அகலம், 625 மீட்டர் உயரம். இந்த பாலத்துல போக சொன்னா போவீங்களா? ஆனா கண்டிப்பா நீங்க போகணும்னு நான் சொல்றேன். அதற்கு முக்கியமான காரணம், இந்த 625 மீட்டர் உயரமான பாலத்திலிருந்து ஒவ்வொரு நாளும் பகல் நேரத்துல செயற்கை மழை பொழியும். அந்த நேரத்துல வெயில் அடிக்கும் போது என்ன ஆகும்னா, அந்த மழையோடு சேர்ந்து வட்டமாக ஒரு வானவில் உருவாகும். பார்க்கும் போதே ஏன்னோ பிற்காலத்துல நம்ம உலகம் எப்படி இருக்கும் பாக்குறதுக்கு, அந்த மாதிரி இருக்கோங்க. அவ்வளவு அழகாக இருக்கிறது. ஆக இப்போது அந்த நிகழ்வு நடந்து கொண்டு இருக்கின்றது. இதுல இருந்து என்ன தெரியுது? உலகத்துல பார்க்க வேண்டியது எவ்வளவோ இருக்கு. நம்ம ஒரே இடத்துல உட்கார்ந்து இருக்க கூடாது. உலகத்தை நம்ம கொஞ்சம் சுத்தி பார்க்க. ஆனா நேரம் இல்லைன்னு சொல்றீங்களா? கவலைப்படாதீங்க. நீங்க உலகத்துல எந்த மூலையில இருந்தாலும் கையில ஒரு வானொலி பெட்டி இருக்குதா? அதுதாங்க நம்மளை இணைக்குது. உங்களை இந்த வானொலி வாயிலாக பல நாடுகளுக்கு தகவல் வாயிலாக உங்களை கொண்டு செல்லவும், நல்ல பாடல்களை தொகுத்து வழங்கவும் நித்யா நான் காத்துட்டு இருக்கேன். ஆக நேரம் கடத்தாம வாங்க, ஷட்டர் திறந்துடலாம். இதோ ஆரம்பம் ஆயிடுச்சு. டீ கடை

0: நிகழ்ச்சியில இணைஞ்சிருக்கீங்க. தினம் தினம் காலையில நீங்க எழுந்திருக்கும் போது உங்களுடைய அலாரம் இப்படி அடிக்குதா? சில பேருடைய அலாரம் இதை விட கொஞ்சம் நல்லா இருக்கும்னு வைங்க கேட்கறதுக்கு. சரி, அலாரம் அடிக்கும் போது உடனே நம்ம என்ன செய்யறோம்? டக் அப்படின்னு நம்ம அலாரத்தை நிறுத்தி விடுறோம். இன்னொரு 10 நிமிஷம் தூங்கலாமே, அப்புறம் 20 நிமிடங்களுக்கு தூங்கலாமே, 30 நிமிடங்களுக்கு தூங்கலாமே அப்படின்னு சொல்லி கொஞ்சம் இழுத்தடிச்சுதான் நம்ம எழுந்திருக்கிறோம் சில நேரத்துல, இல்லையா? அந்த மாதிரி எழுந்திருக்கும் போது என்ன ஆகுது? உடனே உங்களோட உடல், ஆஹா, 8 மணி நேரம் நம்ம தூங்கின மாதிரி இல்லையப்பா, ஜாம்பி மாதிரி இருக்கு அப்படின்னு நீங்க உணர்றதுக்கு முக்கியமான காரணம் என்னன்னா, நீங்க உங்களுடைய 7 மணி நேரம் 8 மணி நேரம் தூக்கத்தை தூங்கி முடிச்சிட்டீங்க. அந்த அலாரத்தை நீங்க தட்டி விட்டு கூடுதலாக இன்னொரு 30 நிமிடங்களுக்கு நீங்க தூங்கி எழுந்திருக்கும் போது புதியதொரு தூக்கத்துக்கான ஒரு சைக்கிள் சுழற்சியை நீங்க ஆரம்பிக்கிறீங்க. அதை நீங்க முடிக்காம எழுந்திருக்கும் போதுதான் உங்களுடைய உடல் சோர்வாக காணப்படுது. அந்த மாதிரி நீங்க செய்யும் போது உங்களுடைய உடல்ல ஒரு விதமான ரசாயனங்கள் சேர்கின்றன. இந்த ரசாயனங்கள்னாலதான் உங்களுடைய உடல் சோர்வாக காணப்படுது. அது உங்களுடைய உடல்ல விட்டு போகிறதுக்கு 4 மணி நேரங்கள் இருக்கின்றன. இதனால தான் அலாரம் அடித்த உடனே எழுந்துருங்க அப்படின்னு சொல்றாங்க. திரும்ப நீங்க தூங்குனீங்கன்னா அந்த ரசாயனம் உங்க உடலை விட்டு போகிறதுக்கு இன்னும் 10 மணி நேரம் எடுக்கும். அதனால முடிந்த அளவுக்கு அலாரம் அடிச்ச உடனே எழுந்திருக்கிறதுக்கு முயற்சி செய்யுங்க. உங்களுடைய உற்சாகம், சக்தி, இவை எல்லாமே உச்ச கட்டத்துக்கு போகும் அப்படின்னு சொல்றாங்க.
1: 70 கேட்க கேட்க ஆனந்தம்.

0: எப்பா, இங்க ஒரு பொண்ணு பாடிட்டு வருதே.
1: எங்க எங்க?
0: இந்த பக்கப்பா.
1: எனக்கு ஒண்ணுமே தெரியலீங்களே, ஒரே இருட்டா இருக்கு. கீச்சு கீச்சுன்னு சில்லு வண்டு கத்துற சத்தம் தான் கேக்குது.

0: எங்க இங்க ஒரு பொண்ணு பாடிட்டு போறது மாதிரி தெரியுதுங்களா?
1: எங்க
0: இங்க தாங்க, எழுத்தாப்பிலையோ பக்கத்திலேயோ.
1: உனக்கு ஏதாவது தெரியுதா?
0: இல்லையே.
1: ஏதாவது பாட்டு கேக்குதா?
0: இல்லையே.
1: ஏப்பா எனக்கு என்ன காதுக்கு தெரியா? நாம ரெண்டு பேரும் ஒரே வண்டியில போறோம். உனக்கு மட்டும் தெரியலன்னா எனக்கு மட்டும் எப்படி தெரியும்?
2: நான் உள்ளூர்காரங்க.
1: நானும் வெளியூர்காரங்க.
2: இந்த ஊருக்கு சம்பந்தம் இல்லாதவங்க வரும்போது அவங்களுக்கு மட்டும்தான் அந்த பேய்கள் தெரியும் மிரட்டும். ஈர்னா ஆளையே தொலைச்சிடும். அதனால தான் கேட்டேன், உங்க கண்ணுக்கு தெரியலேங்கிறீங்களே, ஆச்சரியமா இருக்கு.

0: அலைகடல திரண்டு வந்து ஆர்ப்பாட்டமே இல்லாமல் இங்கு அமைதியாக அமர்ந்திருக்கும் என் ரசிக பெருமக்களே, உங்கள் எல்லோருக்கும் என் அன்பார்ந்த முதல்
1: வணக்கம்.
2: நீங்க சுத்தி இங்க தான் வருவீங்க.
3: இரவன் இல்லாட்டம் நிகழ்ச்சியில எங்க பாட்டையும் கேட்கலாம்,
2: உங்க பாட்டையும் கேட்கலாம்.
4: ஹலோ மேடம், நாங்க எப்பம் ரேடியோல இருந்து பேசுறோமா?
3: மனசுல உள்ளத எங்க கிட்ட நீங்க கொட்டலாம்.
2: அதுக்கும் ஒரு நிகழ்ச்சி இருக்கு. மனசுல இருக்கிறது எல்லாமே நீங்க கொட்டிட்டீங்கன்னா
0: கண்ணம் பண்ணு மாதிரி ஆயி அப்படி தேச சாயிரும்.
3: ஒவ்வொரு நாளும் டிக்டாக்ல சந்திக்கும் போது எங்க கிட்ட பேசுங்க.
2: ரஃபி
3: நவீன் வழங்கும்
5: இரவின் இல்லாட்டம் இணை இல்லா கொண்டாட்டம். இரவின் இல்லாட்டம் இணை இல்லா கொண்டாட்டம்.
6: டீ கடையில மரியாதை பத்தி பேசிட்டு இருக்காங்க. மரியாதை அப்படின்னு சொல்லும் போது எனக்கு டக்குன்னு இந்த ஒரு வசனம் ஞாபகத்துக்கு வருது.
0: தலைவா பாஸ் ஜி குரு அப்படிங்கிறது
6: சொல்றாங்க. வணக்கம் சாந்தா.
7: நல்லது ஒரு தலைப்பு மரியாதை. முன்பெல்லாம் வீட்டுக்கு விருந்தாளிங்க வந்தாங்கன்னா அந்த வீட்டுல உள்ள பிள்ளைங்க அறையில இருந்தாலும் வீட்டுக்கு விருந்தாளி வந்தோடனே அறையில இருந்து வெளியே வந்து வாங்க சாப்பிட்டீங்களா சாப்பிட்றீங்களா தண்ணி சாப்பிட்றீங்களா அப்படின்னு மரியாதையா கேட்கணும்னு அப்பா அம்மா சொல்லி வச்சிருக்காங்க. ஆனா இப்ப உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த மாதிரி சொல்லி வளர்க்கறது இல்லைன்னு நினைக்கிறேன். அவங்க அறையில இருந்தாலும் வீட்டுக்கு யாரும் வந்தாலும் வெளியே வர மாட்டேங்கிறாங்க, அறையிலே இருக்கிறாங்க. நம்மளா போய் கூப்பிட்டு வெளியே வாங்க வந்து அவங்களுக்கு மரியாதை செலுத்துங்கன்னு சொன்னாதான் வராங்க. அது போல மற்றொரு விஷயம் என்னன்னா எங்க அப்பா அம்மாலாம் வந்து பெரியவங்க யார் மேலேயாவது இங்க கால் தவறி பட்டுட்டா கூட அவங்கள தொட்டு மன்னிச்சிருங்க அப்படின்னு கும்பிடுவோம். இப்போ உள்ள பிள்ளைங்களுக்கு அந்த மரியாதையும் தெரியறது இல்லை. அவங்க கால் நம்ம மேல பட்டுருச்சுன்னா தெரியாத மாதிரி போயிடுறாங்க. இல்லைன்னா சில பேர் சில பிள்ளைகள் சாரி அப்படின்னு சொல்றாங்க, சில பிள்ளைங்க அது ஏதோ ஒரு விளையாட்டுத்தனமா எடுத்துட்டு போய்கிட்டே இருக்காங்க.
6: நன்றி சாந்தகுமாரி, அருமையா சொன்னீங்க. பிள்ளைகள் அறைக்குள்ளே இருக்கிறாங்க, வெளியில வர மாட்டேங்கிறாங்க அப்படின்னு சொல்றீங்க இல்லையா. என்னுடைய தலைமுறையினர் அதாவது மில்லேனியல் நாமளே இப்படி செஞ்சோம்னா அப்புறம் ஜென்சி அல்பா பேட்டாலாம் வந்துட்டாங்களே அவங்களா எப்படி நம்மளை மதிப்பாங்களா அப்படின்னு எனக்கு லேசா ஒரு பயம் வந்துருச்சு. அடுத்ததா நம்ம பார்த்திபனுடைய குரல் பதிவு கேட்போம்.
8: இனிய மாலை வணக்கம் நித்யாஜி, பார்த்திபன் பேசுறேன்.
6: சொல்லுங்க பார்த்திபன்.
8: ஒன்னு சொல்லியே தீரணும், முதல்ல இருந்து பாட்டு பிச்சு வாகனத்தை ஓட்டிக்கிட்டே ஆடிக்கிட்டு இருக்கேன். என்னமா இப்படி
6: பண்றீங்க? ரொம்ப நன்றி. அதே சமயத்துல மரியாதை பற்றி பேசிட்டு இருக்கோம், அதையும் நீங்க கேட்டுட்டு இருப்பீங்க அப்படின்னு நான் நம்புறேன். ரொம்ப ரொம்ப நன்றி உங்களுடைய செய்திக்கு. அவங்க சொல்றாங்க நம்ம பெற்றோர் பெரியவர்கள் சிறியவர்களுக்கு மரியாதை கொடுக்கறது பத்தி பேசிட்டு இருக்கோம். ஆனா இந்த காலத்துல பெற்றோர் பிள்ளைகளுக்கு மரியாதை செலுத்துறாங்களா? நாம எப்படி வந்து அந்த ஒரு அடிப்படையை நம்ம வந்து ஏற்படுத்தி கொடுக்கறோம்? நம்ம பிள்ளைகளுக்கு மரியாதை கொடுத்தாதானே பிள்ளைகள் அதை பார்த்துட்டு பெரியவங்களுக்கு மரியாதை கொடுப்பாங்க அப்படின்னு அருமையா சொல்லியிருந்தீங்க. அதை நான் நினைக்கிறேன் மரியாதை அப்படின்னு வரும்போது இரு பக்கத்திலிருந்தும் மரியாதை வர வேண்டும். ஆக இதை பத்தி அந்த அறிக்கையில முக்கியமான ஒரு விஷயம் சொல்லியிருக்காங்க. ஏன் அந்த காலத்துல நிறைய வந்து இதை பத்தி வலியுறுத்தி இருக்காங்க, மரியாதை கொடுக்கணும், பெரியவங்களை பார்த்தா எழுந்திருக்கணும் அப்படின்னு ஏன் சொல்லியிருக்காங்க அப்படிங்கறத இன்னும் கொஞ்ச நேரத்துல உங்களோட பகிர்ந்து கொள்றேன். தொடர்ந்து கேளுங்க, இது டீ கடை.
3: இன்றும் இளமையான 70 கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
9: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணமிங்கே.
3: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
9: ஏதேதோ நடக்கும்
3: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில்.

0: வீட்டுல தாத்தா சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு. தாத்தா ஏன் சாய்வு நாக்காளிக்கு பின்னால நின்னுகிட்டு இருக்காரு? கொஞ்சம் கேமராவுக்கு கீழே பார்க்கும்போது பாட்டி வரவேற்பு அறையில ரத்த வெள்ளத்துல கிடந்தாங்க. பேரனுக்கு என்ன செய்யணும்னே தெரியல. இந்த மாதிரி ஒரு காட்சிய சிசிடிவில அவர் பாப்பாருன்னு அவர் எதிர்பார்க்கவே இல்ல. பாட்டி ரத்த வெள்ளத்துல மிதந்துகிட்டு கிடக்குறாங்க. அடுத்து என்ன செய்யணும்னு யோசிக்கிறாரு. உடனே ஆம்புலன்ஸ்க்கு அழைக்கிறாரு. நடந்ததை சொல்றாரு அவங்க கிட்ட. இந்த மாதிரி வீட்டுல என் பாட்டி வந்து ரத்த வெள்ளத்துல கிடக்குறாங்க.
1: இந்த வலைப்பதிவை தொடர்ந்து கேட்க எங்களுடைய மீல் லிசனுக்கு செல்லுங்கள்.

0: கிவ் ரெஸ்பெக்ட் டேக் ரெஸ்பெக்ட் அப்படின்னு வடிவேலு பல இடங்கள்ல அதை பத்தி சொல்லியிருப்பாரு இல்லையா. ஆமா, ரெஸ்பெக்ட் அதாவது மரியாதை பத்தி தான் நம்ம பேசிட்டு இருக்கோம். எங்க நம்ம மரியாதை கொடுக்கறோமோ அதே சமயத்துல மரியாதையை நம்ம வந்து திரும்ப எதிர்பார்க்கலாம் அப்படிங்கறது ஒரு அடிப்படையான ஒரு விஷயம். நான் இன்றைக்கு பார்த்த அறிக்கை டீடைல்ட் அப்படிங்கிற அறிக்கையில அந்த காலத்துல மரியாதை செலுத்துவதற்கான முக்கிய காரணம் என்ன, நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டி நமக்கு சொல்லி கொடுத்ததுக்கான காரணம் என்ன அப்படின்னு சொல்லி ஒரு ரொம்ப எளிமையான ஒரு விஷயத்த சொல்லியிருந்தாங்க. இப்ப மரியாதை அப்படின்னா என்ன, பெரியவங்க வீட்டுக்கு வரும்போது எழுந்திருச்சு வேற இடத்துல உட்கார்றது, சரியா? அடுத்ததாக இப்ப மேசையில குடும்பமா நீங்க உட்காந்து சாப்பிடுறீங்க, எழுந்திருச்சு நீங்க உங்க உணவை முடிச்சிட்டீங்க, எழுந்திருச்சு நீங்க போகணும்னா நான் போய் கை கழுவிட்டு வந்துடுறேன் அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்லிட்டு நம்ம மரியாதையோட போறோம். அடுத்ததாக வீட்டுக்கு விருந்தாளிகள் வந்திருந்தாங்கன்னா வாசல் வரைக்கும் கொண்டுட்டு போய் விடுறோம் அவங்கள, இல்லையா? அதுதான் வந்து அடிப்படையான ஒரு விஷயம். ஏன் அந்த காலத்துல இதை அடிக்கடி நம்ம கிட்ட சொல்லியிருந்தாங்கன்னா வேற ஒண்ணும் இல்லைங்க, நம்மளை சுற்றி இருப்பவர்கள் மீது நம்ம கவனம் செலுத்தணும், மேலும் நல்ல பரிவோட நடந்து கொள்ளணும் அப்படிங்கிறதுக்காக தான் பெரியவர்கள் நமக்கு மரியாதை செலுத்தணும் அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு வாழ்க்கை பாடத்தை நமக்கு சொல்லி கொடுத்தாங்க. இப்பவும் பாருங்க, கைபேசி தொழில்நுட்பம் அப்படின்னு நம்ம இருக்கிறோம், வீட்டுக்கு யார் வர்றாங்க போறாங்க அப்பா அம்மா என்ன சொல்றாங்க அப்படின்னு பிள்ளைகள் காது கொடுத்து கேட்க மாட்டேங்கிறாங்க. அதனால தான் அந்த காலத்திலேயே நம்மளுடைய அப்பா அம்மா தாத்தா பாட்டியர் நமக்கு மரியாதை அப்படிங்கிறதுக்கான முக்கியமான ஒரு விஷயத்த சொல்லி கொடுத்துருக்காங்க. அது பெற்றோர் தாத்தா பாட்டியர் நாம நம்ம பிள்ளைகளுக்கு சொல்லி கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயம் ஒரு கடமையில நாம இருக்கிறோம்.
1: இன்றும் இளமையான 70 எப்போது கேட்டாலும் இனிமையாக இருக்கும்.
2: ராதா உன்னை கொஞ்சம் உள்ளம் கொண்டு கண்ணன் இங்கே.
1: உங்கள் ஒலியில் 70களில் வந்த பாடல்களும் இடம்பெறும்.
2: நடக்கும்
1: கேட்டால் கேட்டுக்கொண்டே இருக்க சொல்லும் 70 உங்கள் ஒலியில் ஒரு

0: கொடுத்த மூன்று குறிப்புகள்ல நம்ம நேர்களை எப்படி யோசிச்சிருக்காங்க அப்படின்னு தெரிஞ்சுக்க போறோங்க. இங்க நிலா, ஜேம்ஸ் வான் கேப்ரியல், அஜ்மல், கேரோலைன், சில்வரதி, நிவிதா, இவங்க எல்லாரும் இந்த பதில சொல்றாங்க. நம்ம கேரோலைனோட குரல் பதிவு.
1: குட் ஈவினிங் நித்யா.
0: வணக்கம்.
1: நான் ஒரு பெருங்கனவாய், ஜாயன்ட் ஸ்குவிட். நன்றி, வணக்கம்.
0: ஜாயன்ட் ஸ்குவிட் அப்படின்னு சொல்றாங்க பல பேரு. சைது வந்து டீப் சி ஆக்டோபஸ் அப்படின்னு சொல்றாரு. ஜாயன்ட் ஆஃபிஷ், ஒரு வகையான மீன் வகை அப்படின்னு நம்ம குமார் சொல்றாரு. அடுத்ததாக சாமியலுடைய குரல் பதிவு.
2: வணக்கம் நித்யா, நீங்கள் குறிப்பிடும் அந்த உயிரினம் பிக் ஃபின் ஸ்குவிட். நன்றி, வணக்கம். சாமியல்.
0: பிக் ஃபின் ஸ்குவிட், அதாவது மெக்னா பின்னா அப்படின்னு இன்னொரு வார்த்தை, இன்னொரு பேர் அதுக்கு இருக்கிறது. தியாகராஜன் சின்ன தம்பி, நீங்களும் பிக் ஃபின் ஸ்குவிட் அப்படின்னு சொல்றீங்க. இப்படியாக பதில்கள் வந்திருக்கின்றன. சக்திவேல் என்ன சொல்றாரு கேட்போம்.
3: வணக்கம் நித்யா, நீங்க கேட்ட கேள்விக்கு சரியான பதில் எதுனா, எங்க அன்பு சகோதரி, எங்க சங்கத்தின் தலைவி
0: இது
3: விமலா அவர்கள் தான்.
0: நான் அந்த பதில் விமலாவாக இருந்தால் அவங்களுக்கு இப்ப என்ன வயசா இருக்கும்? விமலா ஊர்ல இல்லாத போது இப்படி எல்லாம் செய்யக்கூடாது நான் நினைச்சா நேர்கள் நீங்களே என்ன தூண்டி விடுறீங்க.
4: இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியா கா போலி 96.8.

0: மர்மங்கள் நிறைந்த இந்த பூமியில பயங்கரமான சம்பவங்கள் ஒவ்வொரு நாளும் நடக்குது.
1: யார் இது? யார் இது?
0: உங்க அனுபவங்களை, கதைகளை எங்களோட பகிர்ந்து கொள்ள வாட்ஸ்அப் அனுப்புங்க. 9678 9 6 8 #TheGillTales. அதையும் கட்டாயம் பதிவிடுங்க. இப்பவே மீ லிசன் எங்களுடைய செயலிக்கு போங்க. அங்க திகில் டேல்ஸ் அப்படிங்கறத தேடி எல்லா பாகங்களையும் முழுமையா நீங்க கேட்கலாம். ஸ்பாட்டிஃபை செயலி மூலமாகவோ திகில் டேல்ஸ் நீங்க எங்கேயும் எப்போதும் கேட்கலாம். அதோட திகில் டேல்ஸ் நிகழ்ச்சியை நீங்க யூடியூப் மூலமாகவும் பார்க்கலாம்.

மதியது ஒரு பாகம் என்ன நடந்தது அவ்வளவுதான். டன்னுக்கு கோபம் வந்தது. அந்த வாகனத்தை மீண்டும் முந்த வேண்டும் என்ற ஆத்திரத்தில் தனது காரின் வேகத்தை மணிக்கு குறைந்தது 122 கிலோமீட்டர் வரை அதிகரித்தார். பிடக் ரசுவா சாலையில் வாகனங்களுக்கு இடையே மாறி மாறி வேகமாக சென்றார். ஒரு மோட்டார் சைக்கிள் ஓட்டுநர் மீதும் மோத போனார். அதன் பிறகு என்ன நடந்தது? மீ லிசன் செயலிக்கு செல்லுங்கள். என்ன நடந்தது கோப்பை தேர்ந்தெடுங்கள். பதிவிடப்பட்ட அனைத்து குற்ற வழக்குகளையும் நீங்கள் அங்கே சென்று கேட்கலாம். மீடியா காபோலி 968 பிரத்யேக வலையொலிதான் என்ன நடந்தது.

0: கொஞ்சம் சிந்தனை நிறைந்த புன்னகை வணக்கம் சிங்கை நான் ஜீனி 2.0
1: சத்ரி எந்திரிங்க
2: ராபி எதுக்கு
1: நீங்கள்
2: முதல் வெள்ளி வரை காலை 6 மணிக்கு
1: தான் உங்களை தட்டி எழுப்ப வந்துருவோம்.
2: ரவிஜி
1: சஜினி வணக்கம் சிங்கை கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.

அடுத்தபடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். Fit and Fun 2026 Everybody Knows நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியாகாம் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி. இனிய பழைய பாடல்களை கேட்டுக் கொண்டிருக்கின்றீர்கள் மீடியாகாம் போலி 96.8 இல்.

வணக்கம். காலை மணி 5, நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடியாகாப் ஒலி 968. இன்றைய செவிசியல் தொடக்கமாக எல் சுப்பிரமணியம் அவர்கள் வாசித்திருக்கும் வயலின் இசை ஒலியிடவிருக்கின்றது. ஹம்சத்வனி ராகத்தில் ஆதிதாள வர்ணம். கேட்டு மகிழுங்கள்.

தொகுப்பில் அடுத்து தமிழ் கீர்த்தனைகள் ஒலியறவிருக்கின்றன, கேட்டு மகிழுங்கள். பாமணம் தொகுப்பில் தொடக்கமாக ஒலிக்கின்றது டி எம் கிருஷ்ணா அவர்கள் பாடியிருக்கும் ஹம்சத்வனி ராகத்தில் வாரண முகவா.

நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீடகாப் ஒலி 968. பாமணம் தொகுப்பில் அடுத்து ஒலியறவிருக்கும் பாடல் நித்யஸ்ரீ மகாதேவன் அவர்கள் பாடியிருக்கும் காண 1000 கண் வேண்டும். ராகம் தேவகாந்தாரி, தாளம் ஆதி.

நிகழ்ச்சியில் இதுவரை இடம்பெற்ற பாடல்கள் உங்களை மிகவும் மகிழ்வித்திருக்கும் என்று நாங்கள் நம்புகின்றோம். மீண்டும் மற்றொரு தொகுப்பில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது நான் உங்கள் தர்ஷ்னா. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மீரகாபொலி 968 கேட்டாலே பரவசம்.

0: அணிந்திருப்பது மீடியாகாப் வானொலி ஒலி 968 கேட்டாலே பரவசம்.
1: இன்று 2026 செப்டம்பர் மாதம் முதலாம் தேதி செவ்வாய்க்கிழமை. இவ்வருடத்தின் 244வது நாள். ஆண்டு நிறைவு பெற 121 நாள்கள் எஞ்சியிருக்கின்றன.
0: பராபவ ஆண்டு ஆவணி மாதம் 15ஆம் தேதி. திருவள்ளுவர் ஆண்டு 2057. ஹிஜ்ரி 1448. ரபியுல் அல்வல் மாதம் பிறை 18. ஒலி 968 24 மணி நேர ஒலிபரப்பை
1: FM அலைவரிசை 96.8 MHz, மீ லிசன் செயலி மற்றும் மீ listen.sg/ஒலி968 வழியாகவும் கேட்கலாம்.
0: Facebook, Instagram, X, TikTok, Telegram, Threads ஆகிய சமூக ஊடகங்களின் வழியே ஒலி 968 உடன் தொடர்ந்து இணைந்திருங்கள்.
1: எங்கள் வாட்ஸ்அப் எண் 9678 8 அழைக்க வேண்டிய எண் 6691 1968.
0: எங்கள் நிகழ்ச்சிகள் தொடர்பாக மின்னஞ்சல் அனுப்ப oli@mediacorp.com.sg.
1: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
0: லவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
1: ஜோதி ஸ்டோர், புஷ்பகன்.

0: என்ன ரவி, இன்னைக்கு சந்தோஷம் இன்னும் அளவுக்கு அதிகமா இருக்கு.
1: இனிமே இப்படிதான் இருக்கும்.
0: என்னை
1: சேரும், அதை வாங்கி தந்த பெருமை எல்லாம் ஆசனலை சேரும். அதுதான் நடக்குது.
0: ஆசனல் வந்து ஆஸ்தன் விழாவை சந்திச்சிருந்தாங்க. இந்த போட்டியில வந்து ஆசனல் ஒரு கோல் புகுத்தி அபார வெற்றி.
1: ஒரு கோலுக்கு அபார வெற்றி அப்படிங்கிறது
0: இல்ல, நம்ம ஆசல் விஷயங்களுக்கு அது அபார வெற்றி தானே.
1: அது உண்மைதான். 59வது நிமிடத்துல புக்காயோ சாக்கா அடித்த கோலின் வாயிலா ஆசனல் 1-0 அப்படிங்கிற கோல் இன்னைக்கு ஜெயிச்சிட்டாங்க. 1-0 தானே, இதுக்கு எதுக்கு இவ்வளவு ஆர்ப்பாட்டம் அப்படின்னு கேக்குற சில பேர் இருப்பாங்க.
0: அதுதான் அதுதான். ஆனா
1: பாருங்க, 1-0, 2-0 வெற்றி வெற்றி தான். எப்படி சில அணிகள்லாம் வந்து தற்செயலா ஜெயிச்சுட்டு அதை கொண்டாடுறாங்களோ, எப்படி சில அணிகள்லாம் பல நாள் ஜெயிக்காம அதை கொண்டாடுறாங்களோ, அந்த மாதிரி ஏன் வெற்றியை நான் கொண்டாடுறேன், தப்பில்லையே.
0: வாழ்க்கையில இந்த மாதிரி சின்ன சின்ன வெற்றிகளை கொண்டாடுனா தானே வாழ்க்கை வந்து நல்ல சுவாரஸ்யமா சந்தோஷமா இருக்கும்.
1: சரியா சொன்னீங்க. இது தெரியுமா தப்பு? மத்தவங்களுடைய வீழ்ச்சியை கொண்டாடுறதுதான் தப்பு. உங்க வெற்றியை கொண்டாடுறது தப்பு இல்ல,
0: நம்ம வெற்றியை கொண்டாடுறதுல தப்பு கிடையாது. ஆனா மத்தவங்க வந்து விழும் பொழுது அதை பார்த்து சிரிச்சு கேலி செய்து மையாண்டி பண்றது அது தவறு.
1: ஆமா, இப்ப வந்து ஒரு பொறுப்பு திருப்பு வந்துரும். இதை நாங்கள் யாரும் மனதில் வைத்துக் கொண்டு குறிப்பிட்டு சொல்லவில்லை.
0: இது பெரும்பாலான மனிதர்கள் செய்யும் ஒரு செயல்.
1: அப்படி இது வந்து உங்களுக்கு பொருத்தமா இருக்குதுன்னு நினைச்சீங்கன்னா அதுக்கு நாங்க தப்பு இல்லை.
0: அது வந்து ஆங்கிலத்துல சொல்லுவாங்க தெரியுமா, இஃப் தி ஷூ ஃபிட்ஸ் இட் ஃபிட்ஸ்.
1: விட்டுருங்க, எதுக்கு இன்னும் நோண்டிக்கிட்டே இருக்கீங்க? அடுத்து அடுத்து போயிட்டே இருப்போம்.
0: உங்களுடைய விருப்ப பாடல்கள் அடுத்தடுத்து ஒளியேறவிருக்கின்றன. முதல் பாடல் அருள் விரும்பி கேட்டிருக்காரு. ஆலயமணி திரைப்படத்தில் இருந்து பாடல் இடம்பெறவிருக்கின்றது. டி எம் சவுந்தரராஜன் பாடியிருக்கும் பாடல். அதனை அடுத்து பந்தா பாசம் திரைப்படத்தில் இருந்தும் பாடல் இடம்பெறவிருக்கின்றது. ஜானகி பி சுசிலா பாடியிருக்கும் இந்த பாடல நேயர்
1: விரும்பி கேட்டிருக்காங்க. கஸ்தூரி பந்த பாசம், அந்த படத்துல உங்களுக்காக பாடல் வரப்போகுது. இணைந்திருக்கீங்களோட இது ஒலி 9-6-8
0: கேட்டாலே பரவசம்.

0: செட்டிநாடு பிரியாணி தந்தூரி சிற்றுண்டி ஹலால் சான்றிதழ் பெற்ற டேஸ்ட் ஆஃப் இந்தியா. திருமணம் மற்றும் அனைத்து நிகழ்ச்சிகளுக்கும் சிறப்பான உணவு ஏற்பாடு செய்து தரப்படும். வீட்டுக்கு அனுப்பி வைக்கும் சேவையும் உண்டு. டேஸ்ட் ஆஃப் இந்தியா 77 ரங்கூன் சாலை ஃபேரபாக் MRT அருகில். அழையுங்கள் 6341515158.
1: சொல்லுங்கள் ராஜமாதா.
2: காலையில் நான் எழுந்தவுடன் கதிரவனின் கதிர்கள் என்னை தட்டி எழுப்ப வேண்டும். அதற்கு ஒரு வழி சொல்.
1: ஹோ, அப்படி என்றால் நீங்கள் கேட்க வேண்டியது வணக்கம் சிங்கே.
2: காலை 7 மணிக்கு மேல மாணவர்களை நாங்க கேள்வி கேட்போம்.
1: 7:30 மணிக்கு மேல வேலைக்கு போறவங்களுக்கு ஒரு சவால் கொடுப்போம்.
2: நிகழ்ச்சிக்கு ஆதரவு
1: BYD, சிங்கப்பூரின் முதன்மை வாகனம்.
2: சிறந்த வாழ்க்கைக்கு அதிநவீன தொழில்நுட்பம், கொஞ்சம் சிந்தனை,
1: நிறைந்த புன்னகை.
2: வணக்கம் சிங்கே.

0: தங்கத்தை ஏன் இன்னும் நகையாகவே பாக்குறோம்? நீண்ட கால முதலீடா பார்த்தா அடுத்த தலைமுறை செழிக்க இப்பவே திட்டமிடுங்க. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியன் தங்க கட்டிகள்ல முதலீடு செய்யுங்க. சிங்கப்பூர் நாணயசாலையின் நம்பகமான முதலீட்டு தரத்தங்கம். செய்கூலி இல்லை, அதோட GST விலக்கு பெற்ற வெளிப்படையான விலை. 1 கிராம், 100 கிராம், 1 கிலோ என உங்க வசதிக்கேற்ப முதலீடு செய்யலாம். தகவல்களுக்கு www.lionbullion.com.sg. இந்த தீபாவளிக்கு லயன் பூலியனோட உங்க தங்க முதலீட்டு பயணத்தை தொடங்குங்க.
1: மதுரையோட மனமும் ருசியும், ஆஹா, அதுக்கு மதுரைக்கு தான் போகணுமா? அதான் இப்ப சிங்கப்பூருக்கே வந்துருச்சு குமார் மெஸ். கருவாட்டு குழம்பு வாசம் மூக்க தொலைக்கும், மீன் குழம்பு சும்மா சொக்க வைக்கும், கறி தோசை கோலா உருண்டை சுண்டி இழுக்கும், சுட சுட சீரக சம்பா பிரியாணி கம கமக்கும். ஒரு முறை வந்து பாருங்க, ஒவ்வொரு முறையும் விரும்பி வருவீங்க. இணையம் வாயிலாகவும் வாங்கலாம், வீட்டுக்கும் வாங்கி செல்லலாம்.
2: குமார் மெஸ் இப்போது 9 அப்பர் டிக்சன் சாலை, 321 கிளெமென்டி மால், 6 வெர்டன் சாலை.
3: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
2: வணக்கம் சிங்கே.

0: நலம் தரும் தினம் ஆர்கேஜினை
1: கர்ணன் பரத்துல இருந்து பாடல கேட்டீங்க. சீர்காழி கோவிந்தராஜன் பாடிய இந்த பாடல எனக்காக உருவாருப்புங்க அப்படின்னு திருக்குமரன் சொல்லியிருந்தாரு. அவருக்கான பாடலாக அது இடம்பெற்றது.
2: இன்னும் கொஞ்ச நேரத்துல 70களில் வெளிவந்த இந்த இரண்டு பாடல்களை நாம கேட்க போறோங்க.
3: ஏரியிலே ஒரு காஷ்மீர் ரோஜா
4: சிலை செய்து உனக்காக வைத்து
1: அதன மாளிகை படத்திலிருந்து பாடல் வரப்போது. அதனை அடுத்து அந்தமான் காதலி படத்திலிருந்து பாடல கேட்க போறீங்க.
2: மாணவர்களுக்கான கேள்வி அங்கமும் இன்னும் கொஞ்ச நேரத்தில் இடம்பெறவிருக்கின்றது. எனவே வானொலி பக்கமாவே இருங்க.
5: ஒலி 968 போக்குவரத்து நிலவரம்.
2: துவாசை நோக்கி செல்லும் PIE தாம்சன் ரோடிற்கு பிறகு வாகனம் ஒன்று பழுதாகி உள்ளது. 4 தடத்தை தவிர்க்கவும்.
1: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
6: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
7: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
6: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
8: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
9: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
10: M1 வழங்கும் மேக்ஸ்.
9: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் 12 மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
1: இந்த டிசம்பர் விடுமுறையில் சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். 4 இரவுகளும் டோக்கியோவின் மையத்தில் அமைந்துள்ள அதே 4 நட்சத்திர விடுதியில் தங்கிடுங்கள். ஷிபா பூங்காவில் இருந்து டோக்கியோ கோபுரத்தின் அழகை கண்டு ரசித்திடுங்கள். ஷின்ஜூகு ஒடாய்பா, அங்கே நினைவு பொருட்களையும் அழகு சாதன பொருட்களையும் வாங்கலாம். டோக்கியோ டிஸ்னிலேண்ட், அங்கே ஒரு முழு நாளையும் அன்புக்குரியவர்களுடன் கழித்து அற்புதமான நினைவுகளை உருவாக்குங்கள். அமெரிக்கா அர்ப்பணிக்கப்பட்ட பரந்த வன சரணாலயமும் புனித தலமுமான மெய்ஜி ஜிங்குவிற்கு சென்றிடுங்கள். ரோபோங்கி ஹில்ஸ், அங்கே உள்ள கண்ணை கவரும் கிறிஸ்துமஸ் ஒளி அலங்காரங்களை கண்டு வியந்திடுங்கள். சான்ஸ் வேர்ல்ட் ஹாலிடேஸ் வழங்கும் மீடியாகோ போலி 968 படைப்பாளர் ரவிஜியுடன் 7 டோக்கியோ ஃபூஜி மலை சுற்றுலா பயணம். புறப்பாடு December 5. இப்போதே பதிவு செய்யுங்கள். தம்பதியருக்கு 1000 கழிவு. மேல் விவரங்களுக்கு chanceworld.com அல்லது அழையுங்கள் 6206 1797.
2: மாணவர்களுக்கான புது ரங்கம் வந்து விட்டது. நாங்க சொல்ற தகவலை நல்ல காது கொடுத்து கேளுங்க. கேக்குற கேள்விக்கு சரியான பதில் சொல்லிட்டீங்கன்னா ஜோதி ஸ்டாப் புஷ்ப கடை வழங்கும் லவிஸ்தா காஃபி உங்களுக்கு பரிசா கத்துக்கிட்டு இருக்கு.
1: சமீபத்துல ஒரு இயந்திரம் அறிமுகமானது லிட்டில் இந்தியா MRT நிலையத்துல.
2: ரவி உங்களுக்கு தெரியுமா, நேற்று நான் மனித இயந்திரங்களை பத்தி பேசியிருந்தேன். அதாவது சீனாவில மனித இயந்திர உலக கிண்ண போட்டிகள் இடம்பெற்றன. அப்ப அத பத்தி நான் வந்து தகவல் வழங்கி இருந்தேன். லிட்டில் இந்தியாவில
1: வழிகாட்டுறேன்னு
2: அறிமுகமாகுது
1: புரிய வருது. செயற்கை நுண்ணறிவு இதை தவிர்க்கவே முடியாது. தெரிஞ்சுக்கிறதும் கத்துக்கிறதும் நம்ம கையில தான் இருக்குது இல்லையா.
2: September 11 வார நாட்கள்ல காலை 10 இருந்து நண்பகல் 12 வரையிலும் நீங்க ஆலிய இந்த நிலையத்துல பாக்கலாம்.
1: ஆக மாணவர்களே, உங்களுக்கான கேள்வி இதுதான். லிட்டில் இந்தியா வட்டாரத்தில் அறிமுகமான இந்த இயந்திரத்தின் பெயர் என்ன?
2: இப்பவே உங்களுடைய பதில்களை குரல் பதிவாக பதிவு செய்து 9 6 7 8 8 9 6 8 என்ற எண்ணுக்கு அனுப்பி வச்சிருங்க.

0: இவ்விடங்களுக்கு பிறகு போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
1: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
2: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
1: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
3: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
4: இது இன்னொரு செழிப்பான செவ்வாய்க்கிழமை.
5: சூரிய வெப்பத்தில இருந்து நம்மளை பாதுகாத்துக்கிறதுக்கு தான் இந்த SPF 50 SPF 20 இது போன்ற அந்த கிரீம்களை அவங்க விற்கிறாங்க. எவ்வளவு நேரம் சூரிய வெப்பத்துல இருந்து உங்களை நீங்க பாதுகாத்துக் கொள்ள முடியுமோ அவ்வளவு நேரம் நீங்க பாதுகாத்துக் கொள்ளணும். ஒரு முறை நீங்க அதை அப்ளை பண்ணிட்டீங்கன்னா, அதாவது முகத்துல பூசிட்டீங்கன்னா, மறுபடியும் அதை நீங்க பூச கூடாது அப்படின்னு இல்ல, ஒவ்வொரு 2 அல்லது 3 மணி நேரத்துக்கும் நீங்க அதை பயன்படுத்திக்கிட்டே இருக்கணும். அது வெப்பத்தின் அளவை பொறுத்து இருக்கு. அதிகமா நீங்க சூரிய வெப்பத்துல வேலை செய்யற ஒருத்தரா இருந்தீங்கன்னா இத கருத்துல கொள்ளுங்க. அது மட்டும் இல்ல, சன்ஸ்கிரீனை மட்டுமே நீங்க பயன்படுத்தும் ஒருத்தரா, சன்ஸ்கிரீனை மட்டுமே பயன்படுத்தாம முகத்துல மொத மாய்ஸ்சரைசரை போட்டுட்டு அதுக்கு மேல உங்க சன்ஸ்கிரீனை போடுங்கன்னு சொல்றாங்க.
6: எல்லா நாளும் நல்ல நாள்.

0: யூபி சைவ உணவகம், சைடல் விசாலை, சிராங்கோன் சாலை, டல்ஹவுசி லேன், இப்பொழுது அப்பர் டிக்சன் சாலையில் சிங்கப்பூர்.
1: கொஞ்சம் சிந்தனை
2: நிறைந்த புன்னகை.
1: வணக்கம் சிங்கை. ரவி, போன சனிக்கிழமை நான் வந்து ஒரு நிகழ்ச்சியை வழி நடத்தினேன் இந்திய மறுபடுமை நிலையத்துல. அங்க வெயில் அப்படி கொளுத்துனுச்சு ரவி. நான் வீட்டுக்கு வந்து பாக்குறேன், என் தோல் அப்படியே வந்து போயிருச்சு. வாழ்க்கையில முதல் தடவையா சன்பன்னா என்ன அப்படின்னு எனக்கு தெரிய வந்துச்சு.
3: இந்த மாதிரி யாரும் அவஸ்திப்படக்கூடாது அப்படிங்கறதுக்காக தான் இப்ப நமது அரசாங்கம் என்ன பண்ணிருக்காங்க, சிங்கப்பூர் முழுவதும் 300க்கும் மேற்பட்ட குலுகு நிலையங்கள் அப்படின்னு சொல்லப்படுற கூலிங் சென்டர்ஸ் உருவாக்குறதுக்கான முயற்சியில இறங்கிருக்காங்க.
1: குளிரும் நிலையங்கள் இப்ப வந்து அவங்க அறிமுகம் செஞ்சிருக்காங்க. யாருக்கெல்லாம் வந்து ரொம்ப வெப்பமா இருக்கு, வானிலையை தாங்க முடியல அப்படின்னு நினைக்கிறீங்களோ இந்த நிலையங்களுக்கு நீங்க போகலாம்.
3: நல்ல விஷயம் தானே. அது மட்டும் இல்ல, அண்மையில நான் ஒரு காணொலியும் பாத்திருந்தேன்.
1: சொல்லுங்க.
3: நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, கட்டுமான துறையில வேற சில ஊழியர்கள் இருக்காங்களே, அவங்களுடைய வேலை எவ்வளவு கடுமையா இருக்கும் நமக்கு தெரியும் இல்லையா?
1: சொல்லுங்க ரவி.

0: சில நேரங்கள்ல சாலைகள்ல வந்து போகும் பொழுது அவங்கள பார்ப்போம், சீருடை எல்லாம் அணிந்து அந்த வெப்பத்துல அவங்க வேலை செஞ்சுட்டு இருப்பாங்க. எப்படிதான் தாங்குறாங்கன்னு எனக்கும் தெரியல ரவி.
1: அவங்க இந்த வெப்பத்தெல்லாம் தாங்கி வேலை செய்யறதுனாலதான் ஊழியர்களுக்கு இன்னும் சிறப்பா இருக்கணும், அவங்களுடைய நலன் கருதி சில நிறுவனங்கள் என்ன பண்றாங்க, இந்த குளிரூட்டும் சட்டை அதை வந்து குடுக்கறாங்க. எப்படின்னா அதை வந்து மேல போட்டுட்டு அதுக்கு மேல அவங்களோட சீருடைய அணியறாங்க. இது இன்னும் வெப்பத்தை அதிகரிக்குமே அப்படின்னு நீங்க யோசிக்கலாம். இந்த குளிரூட்டும் சட்டைன்னு சொன்னல, அது அவங்கள உள்ளார அதாவது அவங்க உடல இன்னும் நல்லா குளுன்னு வச்சுக்கிறதுக்கு உதவும் அப்படிங்கறத பரிசோதனை செய்த பிற்பாடு நீடித்த நிலைத்தன்மைக்கு ஏற்றவாறு அந்த சீருடைகளை அமைச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு காணொலியை பார்த்தேன்.
0: ரவி, இது எல்லாருக்கும் கொடுத்தா ரொம்ப நல்லா இருக்கும்ல?
1: எதிர்பார்த்து காத்திருப்போம், நம்ம எல்லாருக்குமே கிடைக்கும்.
0: சரி, இன்றைய வானிலையை தெரிஞ்சுக்கலாம். இடியுடன் கூடிய மழையை நீங்க எதிர்பார்க்கலாம் என்று வானிலை ஆய்வகத்தார் முன்னுரைத்துள்ளனர்.
1: வானிலை நிலவரம் ஆதரவு
2: எஸ்பி முத்தையா அண்ட் சன்ஸ் நிறுவனத்தின் கோல்ட் பொன்னியரிசி, தரத்தில் உயர்ந்தது, சுவையும் அளவில்லாதது. சமைத்து சுவையுங்கள் எஸ்பிஎம் கோல்ட் பொன்னி ரைஸ்.

0: ஷான் ரோல்டன் இசையமைத்து சைந்தவியோடு சேர்ந்து பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது கட்டா குஸ்தி 2 திரைப்படத்திலிருந்து. அதற்கு முன்பு ஏ ரஹ்மானின் இசையில் ராயன் திரைப்படத்திலிருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. சந்தோஷ் நாராயணன், ஸ்வேதா மோகன் அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: சரியான பெயர் என்னவென்றால்
0: ஆலி. OLLY ஒலி என்பதுதான் சரியான பதில்.
1: உங்க காதல எப்படியாவது ஒலின்னு கேட்டுச்சுன்னு எனக்கு தெரியல. அல்லது ஒலி 9-8 மேல இருக்கிற பாசத்தினால உங்களை பலர் மாணவர்கள் ஒலின்னு சொல்லிட்டீங்க. அது பதிலா
0: இல்லை,
1: அதனால பரிசு கொடுக்க முடியல. இருந்தாலும் மாணவர்களே, முயற்சிக்கு மிக்க நன்றி.
0: அப்படின்னா 7 மணி செய்திகளுக்கு பிறகு இருவருக்கு லெவிஸ்டா காஃபி பரிசா காத்துக்கிட்டே இருக்கு. எங்கேயும் போயிடாதீங்க, வானொலி பக்கமாவே இருங்க.
2: ஒலி 9-8 போக்குவரத்து நிலவரம்.
1: நகரை நோக்கி செல்லும் வெஸ்ட் கோஸ்ட் ஹைவே, அங்கே 3 தடத்தில் விபத்து. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு, பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
6: Maverick Events and Production வழங்கும் மசாலா காபி லைவ் இன் சிங்கப்பூர், தி ரிட்டர்ன் டூர். இசை ரசிகர்களே, 8 பிறகு மசாலா காபி மீண்டும் சிங்கப்பூரில். மசாலா காபி நீண்ட இடைவெளிக்கு பிறகு ரசிக்க நீங்கள் தயாரா? அக்டோபர் 10 இரவு 7 டிமாக்கி டவுன் டவுன் ஈஸ்டில் மசாலா காஃபி லைவ் இன் சிங்கப்பூர், தி ரிட்டர்ன் டூர். நுழைவு சீட்டுகளுக்கு book myshow.sg.

0: அடுத்தபடி நுழைவுச் சீட்டுகளை பெற செல்லுங்கள் fitandfun.sg. பதிவு செய்யும் அனைவருக்கும் Fit and Fun T-Shirt வழங்கப்படும். இருப்பு இருக்கும் வரை Fit and Fun 2026 Everybody News நிகழ்ச்சியை முன்னிட்டு மீடியாகாம் ஏற்பாடு செய்யும் நிகழ்ச்சி.
1: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
2: மனம் நிகழ, திருமணம் நிகழ, காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
3: வணக்கம். காலை மணி 7, மீடியா காப் ஒலி 968. செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 900 தாண்டியிருக்கிறது. 4000 அதிகமானோரை காணவில்லை. மரபணு மாதிரிகள் சேகரிக்கப்பட்ட பிறகு அடையாளம் காண முடியாத உடல்கள் மொத்தமாக அடக்கம் செய்யப்படுகின்றன. மீட்பு பணியில் நினைத்து பார்க்கவே முடியாத அளவு சவால் நீடிக்கிறது. சென்ற வாரம் இமயமலை பகுதியில் பனிப்பாறை உடைந்து விழுந்ததால் சுனாமி போன்ற பெருவெள்ளம் ஏற்பட்டது. நேபாளத்தின் பல கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கின. நேபாளத்தின் நீர்மின் திட்டத்தின் ஊழியர்களை மீட்க மலைப்பகுதிகள் வெடிவைத்து தகர்க்கப்படுகின்றன. திரிசூலி ஆற்றின் கரையோரம் நீர்மின் திட்டத்தில் 600 அதிகமான ஊழியர்கள் சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தனர். பெருவெள்ளத்தில் சிக்கிய அவர்களின் நிலை என்ன என்பது தெளிவாக தெரியவில்லை. பிரியத்தக்குரியவர்களை பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் உறவினர்கள் காத்திருக்கின்றனர். மீட்புக் குழுவினர் மலைப்பகுதியில் வெடிவைத்து தகர்த்து சுரங்கத்துக்குள் காற்றை செலுத்தினர். முன்பே அதை செய்திருக்க வேண்டுமென்று சுரங்கத்தில் சிக்கியிருப்போரின் உறவினர்கள் கூறினர். நேபாளம் நீர்மின் திட்டத்தையே பெரிதும் சார்ந்திருக்கிறது. நிறைவடைந்த அல்லது வேலை நடந்து கொண்டிருந்த சுமார் 11 நீர்மின் திட்டங்கள் பெருவெள்ளத்தில் சேதமடைந்திருக்கின்றன. நேற்று மீட்புக் குழுவினர் ஒரு சுரங்கத்திற்குள் சென்றனர். ஆனால் உள்ளே எவரும் இல்லை. சீன நேபாள இராணுவத்தினரை கொண்ட அனைத்துலக குழு மீட்புப் பணியில் மும்முரமாய் ஈடுபட்டிருக்கிறது. இந்தியா, தென்கொரியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் நிபுணர்களும் அதில் இணைந்திருக்கின்றனர். நேபாளத்தில் இதுவரை 11000 அதிகமானோர் மீட்கப்பட்டிருக்கின்றனர். திபெத்தில் வெள்ளத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 16, 500 அதிகமானோரை காணவில்லை. சீனாவில் வெள்ளம் தொடர்பான காணொளிகள் கடுமையாக தணிக்கை செய்யப்படுகின்றன. பெருவெள்ளத்தில் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என்று ஊகித்துச் சொல்வோர் மீது சீன அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்துள்ளனர். சம்பந்தப்பட்டோருக்கு எச்சரிக்கை, அபராதம், குறுகிய காலம் தடுத்து வைத்தல் உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பெருவெள்ளம் குறித்த தவறான தகவல்களை இணையத்திலிருந்து நீக்கும்படி நேபாள அதிகாரிகளும் உத்தரவிட்டிருக்கின்றனர். அமெரிக்காவின் கிராண்ட் கன்யன் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இருவர் மாண்டனர், 14 பேரை காணவில்லை. பிரைட் ஆஞ்சல் கன்யன், ஃபேண்டம் ரேஞ்ச் பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. நடைபாலங்களும் பாறைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கலரடோ ஆற்றோரம் 46 ஆடவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. 62 பேர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். தேடல் மீட்புப் பணி தொடர்வதாக தேசிய பூங்காக் கழகம் கூறியது. கிராண்ட் கன்யன் பகுதியிலும் அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதிகளிலும் அண்மையில் கனத்த மழை பெய்தது பருவமழையே அதற்கு காரணம் என்று கூறப்படுகிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறியிருக்கிறார். சில வாரங்களாக ஓய்ந்திருந்த தாக்குதல் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அது தொடருமா என்ற கேள்வி எழுந்திருக்கிறது. இருதரப்பும் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கும் வேளையில் ஹர்முஸ் நீரிணையை ஈரான் தொடர்ந்து மூடி வைத்திருக்கிறது. லடாக் தீவில் உள்ள ஈரானின் எரிபடை ஏவுக தளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஹர்முஸ் நீரிணையில் கண்ணிவெடிகள் வைக்கப்படுவதை தடுக்க அந்த தாக்குதல் என்று அமெரிக்கா கூறியது. ஜோர்தான், ஐக்கிய அரபு சிற்றரசுகள் ஆகியவற்றிலுள்ள அமெரிக்க தளங்கள் மீது ஈரான் பதிலடி தாக்குதல் நடத்தியது. இதற்கிடையே ஹர்முஸ் நீரிணை நல்ல நிலையில் இருப்பதாக அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் தெரிவித்திருக்கிறார். ஈரானின் பொருளாதாரம், ராணுவம் மட்டுமல்ல ஈரானிய தலைவர்களும் சீர்குலைந்து போய்விட்டனர் என்று அவர் சொன்னார். என்ன நடக்கிறது என்பதை பார்க்க ஈரான் மீது தாக்குதல் நடத்தப்படாது என்பது பொருளல்ல என்று திரு டிரம்ப் கூறினார். ஈரானின் லடாக் தீவில் நடத்தப்பட்ட தாக்குதல் முழு அளவிலான போருக்கு திரும்புவதற்கான அடையாளமா என்ற கேள்விக்கு அவர் நேரடியாக பதிலளிக்கவில்லை. கார்பந்து ஜாம்பவான் லியோனல் மெஸ்ஸி அனைத்துலக கார்பந்து ஆட்டங்களிலிருந்து ஓய்வு பெறுவதாக அறிவித்திருக்கிறார். அர்ஜென்டினா தேசிய அணியுடன் அவருடைய 21 ஆண்டு பயணம் முடிவுக்கு வருகிறது. தேசிய அணிக்காக தம்மால் முடிந்த அனைத்தையும் செய்துவிட்டதாக 39 வயது மெஸ்ஸி சொன்னார். இளம் வீரர்கள் பொறுப்பேற்க வேண்டிய நேரம் வந்துவிட்டதாகவும் அவர் கூறினார். அர்ஜென்டினாவுக்காக அதிக போட்டிகளில் விளையாடிய வீரராகவும் அதிக கோல்கள் அடித்த வீரராகவும் விடைபெறுகிறார் மெஸ்ஸி. அவர் 207 போட்டிகளில் 125 கோல்களை அடித்திருக்கிறார். மெஸ்ஸி தலைமையில் அர்ஜென்டினா 2022 உலகக் கிண்ணத்தையும் 2 கோப்பா அமெரிக்கா பட்டங்களையும் வென்றது.
4: சொல்லும் பொருளும் பெம்பூ மூங்கில். ராட்சத பேண்டா கரடிகளின் அன்றாட உணவில் பெரும்பாலும் மூங்கில் இருக்கும். பெம்பூ மூங்கில்.
3: இதனுடன் செய்திகள் முடிவடைந்தன. அடுத்த செய்தி தொகுப்பை 8 மணிக்கு கேட்கலாம். செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள செய்தி இணைய பக்கம் அல்லது செய்தி செயலியை நாடுங்கள். வணக்கம்.
5: சிறந்த சுவை, உயர்ந்த தரம், பாரம்பரியத்தின் சுவையை குடும்பத்தோடு ருசித்து மகிழ காயத்ரி உணவகம், 6294 6294.
6: வணக்கம் சிங்கை, ஆதரவு BYD.
7: டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள்.
6: இலவச ஓகாவா பயோஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளர்கான பலன்களை பெறுங்கள்.
7: இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
6: விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
8: வணக்கம் சிங்கை.
7: இந்நிகழ்ச்சிக்கு ஆதரவு வழங்குவோர்
6: லெவிஸ்டா காஃபியின் மொத்த விநியோகஸ்தர்
7: ஜோதி ஸ்டாப் புஷ்ப

0: வணக்கம் சிங்கே. லியோன் ஜேம்ஸ் இசையில் டிராகன் திரைப்படத்தில் இருந்து உங்களுக்காக அந்த பாடல் ஒலித்தது. சித் ஸ்ரீராம், சஞ்சனா கல்மஞ்சி அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க.
1: உங்களுக்காக தொடர்ந்து நிகழ்ச்சிகளை வழங்கிட்டு இருக்கோம் சஜினி
0: ரவிஜி. இன்னும் கொஞ்ச நேரத்தில் உங்களுக்காக இந்த பாடல் இடம்பெற இருக்கின்றது.
1: எனக்கு தெரிஞ்சிச்சு அவரு இசைய ரசிக்கிற அதே நேரத்துல தனிப்பட்ட முறையில அவருக்கான இடத்தை நம்ம கொடுக்கணும் அப்படின்னு. ஏன்னா அது வரைக்கும் நான் நினைச்சுட்டு இருந்தேன், மனசுல கலைஞர்கள்னா கலகலப்பா இருப்பாங்க, பேசுவாங்க, ரொம்ப திறந்த மனப்பான்மையோட எல்லா கேள்விக்கும் பதில் சொல்லுவாங்க. ஆனா சில பேரும் மனிதர்கள் தான்,
0: அவங்க வந்து ரொம்ப இன்ட்ரோவர்ட்டட் அப்படின்னு சொல்லுவாங்க இல்லையா.
1: அவருக்கு எவ்வளவுக்கு எவ்வளவு கலையில ஆர்வம் இருக்கோ அவ்வளவுக்கு அவ்வளவு ரொம்ப அமைதியான ஒரு நபர். தெரிந்தவர்கள் கிட்ட மட்டும்தான் அவர் வந்து ரொம்ப நல்லா பேசுவார். அந்த நேரத்துல எனக்கு முதிர்ச்சி பத்தல. அப்ப நினைச்சேன், என்ன இப்படி இருக்காரு, நல்லா பேச வேண்டியதானே அப்படின்னு ரொம்ப கோவப்பட்டேன். ஆனா இப்ப வயதாகும் போது எனக்கும் புரியுது, அந்தந்த வயது வரும்போதுதான் ஏன் சிலர் இப்படி நடந்துக்கிறாங்க, அவங்களுடைய தனிப்பட்ட அனுபவம் எப்படி அவங்களை செதுக்கி இருக்கோம். இரண்டாவது, அவங்களும் மனுஷன்தான், அன்னைக்கு அவங்களுக்கும் சோகம் இருக்கலாம், அவங்களுக்கும் களைப்பு இருக்கலாம்,
0: கவலை இருந்திருக்கலாம், என்ன வேணாலும் இருந்திருக்கான் இல்லையா.
1: நீ கேக்குறதுக்காக கலகலப்பா சிரிக்க முடியாது ரவி, புரிஞ்சுக்கோ மத்தவங்களை பத்தி அப்படின்னு நான் எனக்கே சொல்லிக்கிட்டேன்.
0: ஆனா எனக்கு என்னன்னா, நான் வானொலிக்கு வந்தாலே நான் கவலையா இருக்கேன், நான் சோகமா இருக்கேன், யாருக்கும் தெரியாது,
1: உங்களுக்கே தெரியாது, அப்புறம் எங்களுக்கு எப்படி தெரியும். இந்த ரகசியத்தை பத்தி நீங்க மேலும் தெரிஞ்சுக்கணும்னா தொடர்ந்து நிகழ்ச்சி கேளுங்க, அப்படிதான் நாங்க சொல்லி ஆகணும், வேற வழியே இல்ல.
2: தேர்ந்தெடுக்கப்பட்டது
3: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
2: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
4: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ்.
0: கொஞ்சம் சிந்தனை
5: நிறைந்த புன்னகை.
0: வணக்கம் சிங்கே.

0: நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
1: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002 2196. செல்லுங்கள் newmtechgroup.com.
2: இப்பொழுது ஒரு இறுதி கேள்வி. சீனா மற்றும் ஜப்பானில் பயன்படுத்தக்கூடிய 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்கும் சிம் மட்டுமே உள்ள திட்டம் எது?
1: M1 வழங்கும் மேக்ஸ்.
2: முற்றிலும் சரி. M1 மேக்ஸ் மட்டுமே உங்களுக்கு 600 GB உள்ளூர் இணைய சேவையை வழங்குகிறது. இது இப்போது சீனா மற்றும் ஜப்பான் மட்டுமின்றி மலேசியா, இந்தோனேசியா, தாய்லாந்து மற்றும் பிற நாடுகளிலும் பயன்படுத்தலாம். அத்துடன் 100க்கும் மேற்பட்ட நாடுகளில் பயன்படுத்தக்கூடிய 27 GB ரோமிங் மற்றும் தடையற்ற ரோமிங் அழைப்பு வசதிகளும் உண்டு. அனைத்தும் வெறும் $12 மட்டுமே. உடனே M1 மேக்ஸுக்கு மாற maxonline.sg இணையதளம் அல்லது மேக்ஸ் கடைகளை நாடுவோம்.
3: என்னங்க ஒரு வீடு வாங்க நல்ல முகவர்னா?
4: நெட்லின்றா.
3: வீட்டை ஒரே மாசத்துல விக்கணும்னா?
4: நெட்லின்றா.
3: சிக்கல்கள் ஏதாவது வந்தா?
4: நெட்லின்றா.
3: அது
4: நீ 1000 கேள்வி கேட்டாலும் வீடு வாங்க விற்க நெட்லின்றா, நெட்லின்றா, நெட்லின்றாவே தான். 20 வருஷம் அனுபவம் உங்களுக்கு.
3: தொடர்புக்கு
4: 8854 8989.
5: உங்க மனசுக்கு பிடித்த பாடல்களோட
6: கேட்டாலே பரவசம்.

0: இவ்வார நட்சத்திரம் ஆதரவு
1: ஹட்சன் பன்னீர், பிரபலமான இந்தியன் பன்னீர் இப்பொழுது சிங்கப்பூரில்.
2: தங்கம் வாங்குறத சிலர் நல்ல ஒரு முதலீடா பாக்குறாங்க. ஆனா தங்கத்தை நம்ம நம்பகமான இணையதளத்திலயும் சரி, நம்பகமான கடைகள்ல இருந்து வாங்கும் போதுதான் அதற்கான உரிய சான்றிதழும் நமக்கு கிடைக்கும். நகைகள்ல ஏதாவது பிரச்சனை ஏற்பட்டா, நீங்க அதை சுத்தம் செய்ய ஆசைப்பட்டீங்கன்னா, அல்லது ஏதாவது கீரல் விழுந்துடுச்சு மாற்றணும்னு நீங்க நினைச்சா கூட போய் மாத்த முடியும். ஆனா ரொம்ப மலிவா இருக்குதுப்பா, இங்க இருந்து வாங்கலாம் சொல்லிட்டு நம்பகத்தன்மை இல்லாத கடைகள்ல இருந்து இல்ல இணையதளத்துல இருந்தோ நீங்க வாங்கும் போது என்ன ஆகுது, அதுக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஏற்படும் போது நீங்க போய் மாத்தணும் நினைச்சா கூட மாத்த முடியாது. அந்த கடை அங்க இல்லாம போகிறது கூட வாய்ப்பு இருக்குது. அதனால ஜாய் எலக்காஸ் போன்ற நம்பகமான நகை கடைகளை தேர்ந்தெடுத்து உங்களுடைய நகைகளை வாங்குங்க. நல்ல ஒரு முதலீடாகவும் உங்களுக்கு அமையுங்க.
3: பொன்மகள் வந்தாள், பொருள் கூடி தந்தாள், பூமேடை வாசல் பொங்கும் தேனாக.
2: அதுக்கப்புறம் நீங்களும் இப்படி பாடலாம். இந்த தகவலை உங்களுக்கு வழங்கினது ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
4: ஒவ்வொரு கொண்டாட்டமும் சிறந்த சேமிப்பு திட்டத்தோடு தொடங்குகிறது. ஜாய் எலக்காஸின் எளிய தங்க திட்டம் வழி புத்திசாலித்தனமாக சேமிக்கலாம். ஜாய் எலக்காஸ் வேர்ல்ட்ஸ் ஃபேவரட் ஜுவலர்.
5: மாலா, இப்ப எல்லாம் செயற்கை நுண்ணறிவை பயன்படுத்தி சுலபமா வேலை செய்யற எப்படி?
6: நான் ASK ட்ரெய்னிங்ல பயிற்சி பெற்றேன்.
5: யார் கற்றுக் கொடுக்கறாங்க?
6: பல வருஷமா நேரடி தொழில்துறை அனுபவம் உள்ள சான்று பெற்ற பயிற்சிப்பாளர்கள்.
5: வாவ், அருமை! இத பத்தி நானும் தெரிந்து கொள்ள வேண்டும் போல இருக்கு.
6: நீங்க உங்க திறனை மேம்படுத்திக் கொள்வதற்கோ உங்க குழுவிற்கோ பொருத்தமான பயிற்சி திட்டங்கள் இருக்கு. தகுதி பெறவங்க ஸ்கில்ஸ் ஃபியூச்சர் உதவித்தொகையை 90 விழுக்காடு வரை பயன்படுத்தலாம். செயற்கை நுண்ணறிவுடன் வேலை செய்யும் உங்கள் எதிர்காலத்தை ASK-உடன் கண்டறியுங்கள். People first, learning always. மேலும் தெரிந்து கொள்ள செல்லுங்கள் ASKtraining.com.sg. அழையுங்கள் 6484-6723. விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
7: அருண், என் வீட்டை புதுப்பிக்கலாம்னு இருக்கேன். குளிர்சாதனம் பொருத்தணும், வீட்டுக்கு சாயம் பூசணும், அலமாரியும் செய்யணும்.
8: அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் சேவையை நீங்க நாடலாமே? என் வீட்டையும் இவங்க தான் புதுப்பிச்சாங்க.
7: விலை எப்படி?
8: நியாயமான விலையில அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன் நேர்த்தியான புதுப்பிப்பு வேலைகளை செய்யறாங்க. சொந்த தொழிற்சாலையும் இருக்கு. புதுப்பிப்பு ஒப்பந்தத்துல கையொப்பம் இடும் போது சில வீட்டு மின்சாதன பொருட்களை இலவசமா பெறும் வாய்ப்பு இருக்கு.
6: அழையுங்கள் அம்மன் கன்ஸ்ட்ரக்ஷன்ஸ், 9002-21-96. செல்லுங்கள் newmtechgroup.com.
9: கொஞ்சம் சிந்தனை
10: நிறைந்த புன்னகை. வணக்கம் சிங்கே.
11: சிங்கப்பூருக்கு வரவிருக்கிறது.
12: குறிப்பா ஆகஸ்ட் 13-ஆம் தேதியிலிருந்து 15-ஆம் தேதி வரைக்கும் அடுத்த ஆண்டு சிங்கப்பூர் எக்ஸ்போல இந்த போட்டி நடக்க போகுது இல்லையா?
11: ஆமாம், கேள்வி இதுதான், இந்த உலக போட்டி எதை சார்ந்தது?
12: ஆமா, அதோட பேர் என்ன அப்படின்னு சொல்லிட்டீங்கன்னா உங்களுக்கு காத்துட்டு
11: இருக்கு. சுலபமா இருக்கு அப்படின்னு நீங்க நினைக்கலாம். நாங்க சொல்ற குறிப்புகளை நீங்க நல்லா காது கொடுத்து கேட்டிருந்தீங்கன்னா உங்களால டக்குன்னு பதில் சொல்ல முடியும்.
12: ஏன் கடினமா இருக்கும்? சிங்கப்பூர்ல 1008 போட்டி நடக்குது.
11: ஆமா,
12: அதுல உலக போட்டிகள் பல.
11: ஆமா,
12: அதுலயும் ஆகஸ்ட்ல அடுத்த ஆண்டு நடக்க போறது சில. இதை எல்லாத்தையும் கண்டுபிடிச்சு வந்து சொல்றதுக்குள்ள உங்களுக்கு
11: மீண்டும் உங்களுக்காக சொல்றோம். ஆகஸ்ட் 2027 சிங்கப்பூர்ல சிங்கப்பூர் எக்ஸ்போல ஒரு உலக போட்டி நடைபெறவிருக்கின்றது. அது எந்த போட்டி?
12: சமீபத்துலதான் அறிவிப்பு வந்துச்சு. செய்தித்தாளை புரட்டி புரட்டி பாத்தீங்க அப்படின்னு சொன்னா உங்களுக்கு பதில் தெரிஞ்சிருக்கோம் இந்நேரம். அல்லது வந்து செயலி வாயிலா நீங்க தெரிந்து கொள்ளலாம். குறிப்பா இந்த செய்திகள் எல்லாம் நீங்க எங்கிருந்து சேகரிக்கீங்க அப்படின்னு சில பேர் கேட்பாங்க சார். அதுக்கு நாங்க சொல்ற ஒரு மிகப்பெரிய தளம் செய்தி செயலி, மீடியா காப்பின் செய்தி செயலி இல்லையா?
11: ஆமாம், இந்த செய்தி செயலிய பதிவிறக்கம் செய்திகள் என்றால் நீங்க எல்லா செய்திகளையும் உடனுக்குடன் தெரிந்து கொள்ளலாம். சரி, மீண்டும் உங்களுக்காக அந்த குறிப்பு. ஆகஸ்ட் 13-15 வரையிலும் அடுத்த ஆண்டு ஒரு முக்கிய உலக போட்டி, வேர்ல்ட் சாம்பியன்ஷிப் நடைபெறவிருக்கின்றது. அது என்ன? 9678-8968 என்ற எனக்கு உங்களுடைய பதில்களை அனுப்பி வச்சிருங்க.
12: அடுத்து 80களில் வந்த பாடல்களை நம்ம கேட்க போறோம். எங்களோட இது வணக்கம்.
11: Hey!

0: வேண்டும், கேட்க தூண்டும் ஆதரவு.
1: உங்கள் குடும்பத்திற்கு சுவையாகவும் ஆரோக்கியமாகவும் சமைக்க நினைக்கிறீர்களா? SPM பருப்பு வகைகள் சுவை, சத்து, தரம் அனைத்தும் நிறைந்தது. இன்றே சமைத்து பாருங்கள்.
2: மனோஜ் கியானின் இசையில் சுந்தரப்பூவே திரைப்படத்தில் இருந்து பாடலை கேட்டிருந்தீங்க. SP பாலசுப்ரமணியம் சித்ரா அந்த பாடலை வழங்கியிருந்தாங்க. அதற்கு முன்பு தென்றலே என்னை தொடு திரைப்படத்தில் இருந்து இசைஞானி இளையராஜாவின் இசையில் KJ ஜெயசுதாஸ் உமா ரமணன் பாடியிருந்த பாடல் உங்களுக்காக ஒலித்தது.
3: ஒலி 96.8 போக்குவரத்து நிலவரம்.
4: 7:42 ஆகிவிட்டது. போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. துவாசி நோக்கி செல்லும் AYE நொமென்டன் பா துலுக் பிளாங்கா சாலை அங்கே. PIE நோக்கி செல்லும் BKE PIE சாங்கி எக்ஸிட் KJEக்கு உட்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு அதிகமாக இருக்கின்றது. போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
5: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
6: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
5: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
7: மொத்த விற்பனையாளர்கள் ஸ்ரீ அம்பிகாஸ். ருசியான கோழி உறவைக்கும் பாலாடிகளால் சமைக்கப்பட்ட பீட்சாவை ஒரு முறை சாப்பிட்டால் அட அட அட ருசியோ ருசி என்றுதான் சொல்வீங்க. பீட்சா ஹாட் செயலி வழி வீட்டிற்கு அனுப்பி வைக்கும் சேவையை பயன்படுத்துங்க.
5: சுவையாக சமைக்க
8: இந்த போறப்பு தான் நல்லா ருசிச்சு சாப்பிட கிடைச்சது.
2: நல்ல கத்திரிக்காவை எப்படி பார்த்து வாங்குறதுன்ற ரகசியம் உங்களுக்கு தெரியுமா? இருதயம் ஆரோக்கியமா இருக்கிறதுக்கோ செரிமானத்துக்கோ ரொம்பவே உதவி செய்யும் கத்திரிக்காய். அதுவும் பிரியாணில தொட்டுக்க எண்ணெய் கத்திரிக்காய் வச்சாங்கன்னா ரொம்ப சுவையா இருக்கும். ஆனா சில நேரங்கள்ல நாம வாங்கக்கூடிய கத்திரிக்காய் கசப்பு தன்மை கொண்டதாக இருக்கிறத உணர்ந்திருக்கீங்களா? அதுக்கு முக்கியமான காரணம் கத்திரிக்காயில இருக்கக்கூடிய விதையின் அளவு. அதிக விதைகள் இருக்கக்கூடிய கத்திரிக்காய் கசக்குங்க, குறைவான விதைகள் இருக்கிற கத்திரிக்காய் சுவைக்கும். அதனால அடுத்த தடவை சந்தையில கத்திரிக்காய் வாங்கும் போது சும்மா தட்டி பாருங்க. லேசா காலியா நல்ல கத்திரிக்காய்ன்னு அர்த்தங்க.
4: அனைவரும் சுலபமாக சமைக்கலாம், சுவைத்து மகிழலாம். ஹவுஸ் பிரெட் ரெடி டு குக், பட்டர் கோழி, இறைச்சி, மீன், கோழி குழம்பு மற்றும் பிரியாணி மசாலை வகைகள்.
9: கொஞ்சம் சிந்தனை
4: நிறைந்த புன்னகை.
2: சிங்கப்பூர்ல அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் மாசத்துல ஒரு முக்கிய உலக போட்டி நடைபெற இருக்கின்றது. அது என்ன போட்டி அப்படின்னு நாங்க கேட்டிருந்தோம்.
4: சரியான பதில சொன்ன முதல் இரண்டு நேர்கள் யார் அப்படிங்கறத இப்ப தெரிஞ்சு போவாங்க.
10: காலை வணக்கம் ரவிஜி, சஜினி. அந்த விடை வந்து பொக்கிமான் கேம் வேர்ல்ட் சாம்பியன். நன்றி, வணக்கம்.
4: வள்ளி, ரொம்ப கியூட்டா சொல்லிட்டீங்கம்மா. நீங்க சொன்ன சரியான பதில் தான். அதாவது சஜினி, அடுத்த ஆண்டு ஆகஸ்ட் 13 தேதியிலிருந்து 15 தேதி வரை போக்கிமான்

0: World Championship எனப்படும் உலக தரம் வாய்ந்த போட்டி நடைபெறப் போகுது இல்லையா?
1: ஆமா, ஆகஸ்ட் 2027 ஆண்டுல சிங்கப்பூர் எக்ஸ்போல ஆகஸ்ட் 13 இருந்து 15 தேதி வரையிலும் நடைபெற இருக்கின்றது.
0: இந்த பதில உங்களை பல பேர் சரியா சொல்லிட்டீங்க, செய்தீங்க, வாசிக்கிறீங்க அப்படிங்கறது நல்லாவே தெரியுது.
1: சரியான பதிலை சொல்லி இருக்கும் மற்றும் ஒரு நேயர் காமில், வாழ்த்துகள்.
0: உங்களுக்கு வழங்கும் லெவிஸ்டா காஃபி பரிசா கிடைச்சிருச்சு. இணைந்திருக்கேன் எங்களோட, இது வணக்கம்.

0: பாவம் படத்துல இருந்து பாடல கேட்டீங்க. மலேசியா வாசுதேவன் சித்ரா பாடியிருந்தாங்க இசைஞானி இளையராஜாவோட இசையில. அதுக்கு முன்னால சந்தன மலர்கள் படத்துல இருந்து பாட்டு வந்துச்சு. கங்கையவரன் இசையில மலேசியா வாசுதேவன் எஸ் ஜானகி பாடிய பாடல் இடம்பெற்றது.
1: காலை 8 மணி செய்திகளுக்கு பிறகு நாங்க ஒரு தலைப்பை தொட்டு உங்களுடைய கருத்துக்களை தெரிந்து கொள்ள ஆசைப்படுறோம். அது என்ன தலைப்பு? உங்களுடைய கருத்துக்களை பகிர்ந்து கொள்ள தொடர்ந்து வானொலி பக்கமாவே இருங்க.
2: 968 போக்குவரத்து நிலவரம்.
1: துவாசை நோக்கி செல்லும் PIE ஜலான் பஹாருக்கும் ஜூரோங் வெஸ்ட் அவென்யூ 2 இடைப்பட்ட பகுதிகளில் போக்குவரவு நெரிசலாக உள்ளது. PIE நோக்கி செல்லும் BKE, PIE சாங்கி எக்ஸிட்டுக்கும் KJEக்கும் இடைப்பட்ட பகுதிகளிலும் போக்குவரவு நெரிசலாக உள்ளது.
0: போக்குவரத்து நிலவரம் ஆதரவு
3: ஊட்டி பருப்பு பார்த்து பார்த்து தேர்ந்தெடுக்கப்பட்டது.
4: இந்தியாவிலிருந்து தயாரிக்கப்பட்ட முதல் தரமான ஊட்டி பருப்பு வகைகள்.
3: ஊட்டி பருப்பு எப்போதும் டேஸ்டி பருப்பு.
5: மொத்த விற்பனையாளர் ஸ்ரீ அம்பிகா.
6: என் சமையல் அறைய புதுப்பிக்கலாம் நினைக்கிறேன், ஆனா இப்போ நடக்கிற மோசடிகளை பற்றி கேள்விப்படும் போது பயமா இருக்கு.
7: அதான் MSR இன்டீரியர் டிசைன் நிறுவனம் இருக்கே,
6: வேலை சுத்தமாகவும் நியாயமான வேலையிலும் இருக்கணும்.
7: கவலைப்படாதீங்க, MSR இன்டீரியர் டிசைன் கேஸ் ட்ரான்ஸ் மற்றும் HDB சான்றிதழ்களையும் பெற்ற இவங்க உங்க கனவு இல்லத்தை மலிவான விலையில தனித்துவமான வடிவமைப்புல அழகா செஞ்சு தருவாங்க.
0: MSR இன்டீரியர் டிசைன் அழையுங்கள் 9778 1234. செல்லுங்கள் MSR இன்டீரியர் டிசைன் .com.

0: இந்த வாரத்திலிருந்து ஒலி 968 நிகழ்ச்சிகளிலும் செய்தி ஒலிபரப்பு நேரங்களிலும் மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
1: வார நாட்களில் 8 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி, இரவு 8 மணி, இரவு 9 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
0: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் 6 நேரங்களில் செய்தி ஒலிபரப்பாகும். காலை 7 மணி, காலை 8 மணி, காலை 10 மணி, நண்பகல் 12 மணி, மாலை 6 மணி, இரவு 7 மணி ஆகிய நேரங்களில் நீங்கள் செய்திகளை கேட்கலாம்.
1: நேயர்கள் மீடியாகாப் செய்தி செயலி மூலம் ஆக அண்மைய செய்திகளை உடனுக்குடன் பெறலாம். இரவு 8:30 மணி முதல் இரவு 9:30 மணி வரை வசந்தம் ஒளிவழியிலும் தொலைக்காட்சி செய்திகளை பார்க்கலாம்.
0: சனிக்கிழமைகளிலும் ஞாயிற்றுக்கிழமைகளிலும் காலை 7 மணியிலிருந்து நண்பகல் 12 மணி வரை நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும். அதனைத் தொடர்ந்து மாலை 5 மணியிலிருந்து இரவு 8 மணி வரை அடுத்த நேரடி நிகழ்ச்சி இடம்பெறும்.
1: இந்த வாரத்திலிருந்து இந்த மாற்றங்களை நீங்கள் எதிர்பார்க்கலாம்.
0: நேயர்கள் மீடியாகாப் ஒலி 968 வழங்கும் தொடர் ஆதரவுக்கு எங்கள் மனமார்ந்த நன்றி.
1: நீங்கள் கேட்டுக்கொண்டிருக்கும் நிகழ்ச்சி
0: வணக்கம் சிங்கே.

0: வணக்கம் சிங்கை, ஆதரவு பிஒய்டி.
1: டென்சர் வாகனத்தில் பயணம் செய்து ஆடம்பரத்தை அனுபவியுங்கள்.
0: இலவச ஓகாவா பயோஸ் மசாஜ் நாற்காலி உட்பட 20,000 வெள்ளி வரையிலான உரிமையாளருக்கான பலன்களை பெறுங்கள்.
1: இன்றே டென்சர் காட்சியகத்திற்கு செல்லுங்கள்.
0: விதிமுறைகளுக்கும் நிபந்தனைகளுக்கும் உட்பட்டது.
2: நேர அறிவிப்புக்கு ஆதரவு.
3: மனம் நிகழ திருமணம் நிகழ காயத்ரி கேட்டரிங். உங்கள் இல்லத்தில் நடைபெறும் திருமணம் இதர விசேஷங்களுக்கு தொடர்பு கொள்ளுங்கள் காயத்ரி கேட்டரிங்.
4: வணக்கம். காலை 8 மீடியா கப் ஒலி 968 செய்திகள் தொகுத்து வாசிப்பது சதகத்துல்லா. நேபாள பெருவெள்ளத்தில் உயிரிழந்தோர் எண்ணிக்கை 900 தாண்டியிருக்கிறது. 4,000 அதிகமானோரை காணவில்லை. மரபணு மாதிரிகள் சேகரிக்கப்பட்ட பிறகு அடையாளம் காண முடியாத உடல்கள் மொத்தமாக அடக்கம் செய்யப்படுகின்றன. மீட்புப் பணியில் நினைத்து பார்க்கவே முடியாத அளவு சவால் நீடிக்கிறது. சென்ற வாரம் இமயமலை பகுதியில் பனிப்பாறை உடைந்து விழுந்ததால் சுனாமி போன்ற பெருவெள்ளம் ஏற்பட்டது. நேபாளத்தின் பல கிராமங்கள் தண்ணீரில் மூழ்கின. நேபாளத்தின் நீர்மின் திட்டத்தின் ஊழியர்களை மீட்க மலைப்பகுதிகள் வெடிவைத்து தகர்க்கப்படுகின்றன. திரிசூலி ஆற்றின் கரையோரம் நீர்மின் திட்டத்தில் 600 அதிகமான ஊழியர்கள் சுரங்கத்தில் வேலை செய்து கொண்டிருந்தனர். பெருவெள்ளத்தில் சிக்கிய அவர்களின் நிலை என்னவென்று தெளிவாக தெரியவில்லை. பிரியத்திற்குரியவர்களை பார்த்துவிடலாம் என்ற நம்பிக்கையில் உறவினர்கள் காத்திருக்கின்றனர். மீட்புக் குழுவினர் மலைப்பகுதியில் வெடிவைத்து தகர்த்து சுரங்கத்துக்குள் காற்றை செலுத்துகின்றனர். முன்பே அதை செய்திருக்க வேண்டுமென்று சுரங்கத்தில் சிக்கியுள்ளோரின் உறவினர்கள் தெரிவித்தனர். நேபாளம் நீர்மின் திட்டத்தையே பெரிதும் சார்ந்திருக்கிறது. நிறைவடைந்த அல்லது வேலை நடந்து கொண்டிருந்த சுமார் 11 நீர்மின் திட்டங்கள் பெருவெள்ளத்தில் சேதமடைந்திருக்கின்றன. நேற்று மீட்புக் குழுவினர் ஒரு சுரங்கத்திற்குள் சென்றனர். ஆனால் உள்ளே எவரும் இல்லை. சீன நேபாள இராணுவத்தினரை கொண்ட அனைத்துலக குழு மீட்புப் பணியில் மும்முரமாய் ஈடுபட்டிருக்கிறது. இந்தியா, கொரியா, ஆஸ்திரேலியா ஆகிய நாடுகளின் நிபுணர்களும் அதில் இணைந்திருக்கின்றனர். நேபாளத்தில் இதுவரை 11,000 அதிகமானோர் மீட்கப்பட்டிருக்கின்றனர். திபெத்தில் வெள்ளத்தில் மாண்டோர் எண்ணிக்கை 16 உயர்ந்திருக்கிறது. 500 அதிகமானோரை காணவில்லை. சீனாவில் வெள்ளம் தொடர்பான காணொளிகள் கடுமையாக தணிக்கை செய்யப்படுகின்றன. பெருவெள்ளத்தில் அதிகமானோர் உயிரிழந்திருக்கலாம் என்று ஊகமாக சொல்வோர் மீது சீன அதிகாரிகள் நடவடிக்கை எடுத்திருக்கின்றனர். சம்பந்தப்பட்டோருக்கு எச்சரிக்கை, அபராதம், குறுகிய காலம் தடுத்து வைத்தல் ஆகியவற்றை உள்ளிட்ட தண்டனைகள் விதிக்கப்பட்டுள்ளன. பெருவெள்ளம் குறித்த தவறான தகவல்களை இணையத்திலிருந்து நீக்கும்படி நேபாள அதிகாரிகளும் உத்தரவிட்டிருக்கின்றனர். பிலிப்பீன்ஸில் இந்த மாதம் வெள்ளத்தில் சிக்கி 30 அதிகமானோர் உயிரிழந்தனர். பல்வேறு வானிலை மாற்றங்களால் அங்கு வெள்ளம் ஏற்பட்டது. தென்மேற்கு பருவமழை, 3 புயல்கள் ஆகியவற்றை சமாளித்த பிலிப்பீன்ஸ் 4வது புயலை எதிர்கொள்ள தயாராகிறது. கனத்த மழையும் வெள்ளமும் சுமார் 2.5 மில்லியன் குடும்பங்களை பாதித்திருக்கிறது. பிலிப்பீன்ஸின் சில நகரங்கள், நகராட்சிகள், வடக்கே லூசோன் தீவு ஆகிய இடங்களில் பேரிடர் நிலை அறிவிக்கப்பட்டுள்ளது. பிலிப்பீன்ஸின் கிழக்கு பகுதியில் காற்றழுத்த தாழ்வு தீவிரமடைகிறது. நாளை பிற்பகலுக்குள் அது புயலாக உருவெடுக்கலாம். அமெரிக்காவின் கிராண்ட் கன்யன் பகுதியில் ஏற்பட்ட திடீர் வெள்ளத்தில் இருவர் மாண்டனர், 14 பேரை காணவில்லை. பிரைட் ஏஞ்சல் கன்யன், ஃபேண்டம் ரேஞ்ச் பகுதிகளை வெள்ளம் சூழ்ந்தது. நடைபாலங்களும் பாறைகளும் வெள்ளத்தில் அடித்துச் செல்லப்பட்டன. கொலரடோ ஆற்றோடம் 46 ஆடவரின் உடல் கண்டெடுக்கப்பட்டது. 62 பேர் ஹெலிகாப்டர் மூலம் மீட்கப்பட்டனர். தேடல் மீட்புப் பணி தொடர்வதாக தேசிய பூங்கா கழகம் கூறியது. கிராண்ட் கன்யன் பகுதியிலும் அமெரிக்காவின் தென்மேற்கு பகுதிகளிலும் கனத்த மழை பெய்தது. இது பருவமழை காலம் என்பதால் அங்கு மழை நீடிக்கிறது. அமெரிக்க அதிபர் டொனால்டு டிரம்ப் ஈரான் மீது கடுமையான தாக்குதல் நடத்தப்படும் என்று கூறியிருக்கிறார். சில வாரங்களாக ஓய்ந்திருந்த தாக்குதல் மீண்டும் தொடங்கியிருக்கிறது. அது போர் இன்னும் பெரிய அளவில் தொடருமோ என்ற கேள்வியை எழுப்பியிருக்கிறது. இருதரப்பும் பதிலடி தாக்குதல் நடத்தியிருக்கும் வேளையில் ஹோர்முஸ் நீரிணையை ஈரான் தொடர்ந்து மூடி வைத்திருக்கிறது. லடாக் தீவில் உள்ள ஈரானின் எரிபடை ஏவுதளங்கள் மீது அமெரிக்கா தாக்குதல் நடத்தியது. ஹோர்முஸ் நீரிணையில் கண்ணிவெடிகள் வைக்கப்படுவதை தடுக்க அந்த தாக்குதல் என்று